நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 18 தேதி சனிக்கிழமை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம்.

நேரம் இப்பொழுது 5:55. இசையோடும் பொருளோடும் குரல் தரும் இனிய செய்திகளை கேட்டுணரும் நேரம் இது. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: தகுதி வாய்ந்த பெரியோர் கோபப்பட்டால் வகையாக அமைந்த வாழ்க்கையும் வானளவு குவித்த செல்வமும் இல்லாமல் போகும். குறள் எண் 897 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: வகை மாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகை மாண்டதக்கார் செறின்.
0: தகுதி வாய்ந்த பெரியோர் கோபப்பட்டால் வகையாக அமைந்த வாழ்க்கையும் வானளவு குவித்த செல்வமும் இல்லாமல் போகும். குறள் எண் 897 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: இசையோடும் பொருளோடும் குரல் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம். குறள் அமுதமாக. இனி நிகழ்ச்சி நிரல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், அதனைத் தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நிகழ்ச்சி. முதலில் சூழல் விளக்கு, தொடர்ந்து தமிழமுதம். வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதல் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 8 திரைகாணம். 8:30 சென்னையில் சாலை விபத்துகளை தடுப்பது குறித்து நேற்று நடைபெற்ற நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும், அதனைத் தொடர்ந்து திரைகாணம். 9 அரங்கிசையில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல். 11 இளைய பாரதம் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி இடம்பெறும். நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்பியா ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி ஆகியோர். தொடர்ந்து இளைய தலைமுறையின் கனவுகள், எஸ் ரோஹிணி வித்யா அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து விளையாட்டுத் துறையில் இந்திய பெண்களின் சாதனைகள், உரை வழங்குபவர் எம் முத்துலட்சுமி அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், பி அட்சயா ஹரிணி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ

அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, அதனைத் தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்க திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், கோவாவின் கட்டடக்கலை வரலாறும் சிறப்பும். எழுதியவர் எம் சண்முகவேல் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப்ராஜ் அவர்கள். 2:15 திரைகாணம். 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இதில் சிறு தானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும். மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி, சிந்தனை ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகாணம். 8:45 த டிஜிட்டல் அபெத்தோகரி ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. எதிர்கால உடல்நலம் குறித்து ITS மருந்தக கல்லூரியின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராஜராஜேஸ்வரி. 9:15 திரைகாணம். 10:00 அகில பாரத இசை, தேவ்ரத் மிஸ்ரா அவர்களின் சித்தார் இசை கேட்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு ஆகும்.

நேர்களே, 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று பகல் 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெறும். 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து இளைஞர் உலகம். 2 ரெயின்போ மெலோடிஸ். 3:02 அறிவோம் ரசிப்போம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரிவைன். 11:00 முதல் அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். FM Gold அலைவரிசையில் இன்று காலை 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரி, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரைகானம். 11:30 மல்லே புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் ரசகுலிகளு பழைய தெலுங்கு திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 12:00 திரைகானம். 12:40 மெல்லிசை. 1:10 ஆண்டாள் திருக்கல்யாணம் இசை பேருரை. நிகழ்த்தியிருப்பவர் மன்னார்குடி சாம்பசிவ பாகவதர் அவர்கள். 2:30 திரைகானம். 3:00 மலையாள நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசையில் TM பிரபாவதி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். VV ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை இசை. 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 திரைகானம். 7:50 செய்தி கதம்பம். 8:10 எது அழகு நாடகம் எழுதியவர் தென்மாதிமங்கலம் ஆர் குமாரசாமி அவர்கள். நடித்திருப்பவர்கள் வி கிருஷ்ணமூர்த்தி.

0: மூர்த்தி, கே சந்தானம், எஸ் எஸ் சோபனா சந்தர், எஸ் ரமணி, எஸ் மேகலை, டி சுமதி ஸ்ரீ, டி எஸ் கஸ்தூரி ஆகியோர். அமைப்பு பிரபஞ்சம், எஸ் பாலச்சந்திரன் அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இவையாவும் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு பத்மினி பிக்சர்ஸின் பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். நடித்திருப்பவர்கள் சிவாஜி கணேசன், தேவிகா, எம் ஆர் ராதா, வசந்தி, கே பாலாஜி ஆகியோருடன் மற்றும் பலர். கதை திரைக்கதை மாரா ஜோஷி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இயக்கம் பி ஆர் பந்துலு, வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா ஆகியோர். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi virtually inaugurated 75 redeveloped railway stations across 20 states from Jalandhar in Punjab last evening. These stations have been modernized under the Amrit Bharat Station Scheme, ABSS, which is one of the world's largest station redevelopment programs. Developed at a cost of about 1,570 crore rupees, these stations have been transformed into modern passenger-friendly facilities. Redeveloped in the spirit of Virasat Bhi, Vikas Bhi, the stations incorporate elements reflecting local culture, heritage and architecture. Speaking on the occasion, Mr. Modi said, inauguration of 75 redeveloped railway stations reflect the rapid transformation that Indian Railways has undergone over the past few years.
2: बीते वर्षों में भाजपा सरकार ने स्थितियों को बदलना शुरू किया। आज पूरे देश में रेलवे स्टेशनों का कायाकल्प किया जा रहा है। अमृत भारत स्टेशन स्कीम के तहत 1300 से ज्यादा रेलवे स्टेशन को आधुनिक बनाया जा रहा है।
1: Earlier in the day, India got its first hydrogen-powered train when Prime Minister Modi flagged the passenger service from Jind Railway Station in Haryana. The train will run between the Jind and Sonipat railway stations and cover the 89-kilometer distance in 2 hours. Mr. Modi also laid the foundation stone and dedicated to the nation several development projects worth around 14,700 crore rupees in Jind. Later, the Prime Minister launched development works worth over 4,700 crore rupees in Chandigarh, spanning healthcare, education and road infrastructure. Union Home Minister Amit Shah will today visit the BSF's 18th Battalion Border Outpost at Jumaghat in West Bengal, located near the India-Bangladesh border. Mr. Shah will interact with BSF personnel, address a Prahari Sammelan, participate in a plantation drive and inaugurate and lay the foundation stone for several BSF-related development projects. The Union Home Minister reached Baghdogra Airport in Siliguri last night on 3-day visit to West Bengal. Mr. Shah was received by West Bengal Chief Minister Suvendu Adhikari on his arrival at the airport. Later in the day, the Home Minister will chair a meeting in Siliguri to review border management and security-related issues in the state. He will also assess the implementation of the 3 new criminal laws in the state and hold a separate meeting on matters related to birth and death registration. Mr. Shah will leave for Kolkata this evening. Commerce and Industry Minister Piyush Goyal met Estonia's Foreign Affairs Minister Margus Tsahkna in Tallinn. The two leaders yesterday discussed ways to further strengthen India-Estonia cooperation in trade, investment, digital transformation, cybersecurity, and emerging technologies. They also exchanged views on creating new opportunities following the successful conclusion of India-EU Free Trade Agreement negotiations. Addressing the India-Estonia Business Forum in the presence of Mr. Tsahkna, Mr. Goyal said, combining India's digital capabilities and scale with world-class manufacturing supported by the India-EU FTA framework can further boost bilateral ties and strengthen the India-EU partnership.

0: only exception. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்றார் திருமூலர். வள்ளுவரும் இனியவை கூறல் என்ற ஒரு அதிகாரம் படைத்தார். பணிவுடையன் இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்று பாடினார். பணிவு உடையவராக இருத்தலும் இன்சொல் கூறுதலும் தான் ஒருவருக்கு அணிகலன் என்று தெளிவாக்கினார். நம்பிக்கையான சொற்களும் நன்மைகளை மட்டுமே கருதிய எண்ணங்களும் நாளும் நம்மை வெற்றியின் திசையில் அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் எழுதிய கடைசி நூல் நல்வாழ்வு. அந்த நூலில் மன வலிமை வேண்டும் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் 3 கூறுகள் இருக்கின்றன. 1 உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையக்கூடிய வாழ்க்கை பகுதி. 2 உடம்பால் அமையும் பகுதி. 3 மனத்தால் அமையும் பகுதி. இவற்றில் 3வதாக கூறிய கருத்து மிக முக்கியமானது. மனத்தை திருத்தி செம்மைப்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை அல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றார் திருநாவுக்கரசர் பெருமான். இன்பமே என்னாலும் என்று நினைக்கும் உடன்பாட்டு சிந்தனை தான் நம்மை நாளும் நாளும் உயர வைக்கும். புதுக்கவிதை ஒன்றில் கவிஞர் திருமலை சோம அவர்கள் எழுதினார், நீந்த தெரிந்த பறவை நான், சிறகுடிந்த போதெல்லாம் தண்ணீரில் நீந்தி பிழைக்கின்றேன், நீரில் மூச்சிறைக்கும் போது தரையில் தப்பிக்கின்றேன், தரையில் தடைகள் வந்தாலும் மீண்டும் சிறகு விரிக்கின்றேன். தம்மை ஒரு பறவையாக உருவகம் செய்து கொண்டு வாழ்வில் எதிர்கொள்ள நேரும் தடைகளையும் சோதனைகளையும் தடந்தோள் துணையுடன் சாதனைகளாக மாற்றிக்காட்டும் வல்லமையை அவர் அந்த கவிதையில் போற்றி பாடுகிறார். தடைகளை தாண்டும் துணிவு வந்துவிட்டால் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பூமியும் நம்மை வாழ்த்தும் என்பது உண்மை. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இப்படி வித்தியாசமாக சிந்தித்து கூறினார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிப்பவர்கள் என்றும் தோற்பதில்லை என்பதுதான் உண்மை. உழைப்பின் மாறா உறுதிகள் உளவோ என்பது சங்கப்பாடல். வாழ்வில் அழகு நிலைக்காது, சேர்த்து வைக்கும் செல்வம் நிலைக்காது, ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் எப்போதும் நிலைத்து நிற்கும், புகழ் குவித்து நிற்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்பது வள்ளுவம். ஒருவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் என்பது அந்த குறளின் பொருளாகும். எனவே எண்ணம், சொல், செயல் 3 தெளிவாக இருப்போம். இப்போது வெற்றியின் வழிகளாக சிலவற்றை கவிதை மொழிகளில் காண்போம். அன்பை பகிர்ந்திடு, உலகு கை தரும். ஆற்றல் குற்றிடு, சாதனை வழி தரும். கடமைகள் புரிந்திடு, காலம் வாழ்த்து தரும். பகைமை நிறுத்திடு, பண்புகள் மெருகு தரும். சோம்பலை தகர்த்திடு, சுறுசுறுப்பு மின்னிடும். அச்சத்தை விரட்டிடு, வலிமை ஒளிவிடும். சிந்தனையில் குளித்திடு, செயல்கள் மணக்கும். புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும். ஆம், புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி. வழிபாடு. இறைவனை பாமாலையால் அர்ச்சிக்கும் நேரம் இது. வழிபாட்டிற்கான நேரம். வழிபாடு நிகழ்ச்சியில் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷவாணி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 2 சனிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோளப்பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோளப்பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்று நோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன் வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய

0: மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமேதாட்சம் 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயிர் வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடிஉரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்: நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண் புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண் புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளி

0: நேரம் இப்பொழுது 6:44 நொடி. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யூகையை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும், இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சித் திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின்போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும், மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி, மேகதாது, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா, கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுக்கள் நடத்தப்பட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால், அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லைப் பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார்பதிவாளர் விடுப்பில் சென்றதும், கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார்பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: மாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தவிக எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், விசாரணை ஆரம்பக் கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர்த்தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணக்காளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 லட்சமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் PV சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவை

0: தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55:20. ஆகாஷவாணி மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்.

0: சூழல் அறிவோம்.
1: ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் பல பாலைவன மற்றும் புல்வெளி பகுதிகளில் பரவலாக காணப்படும் வெரானஸ் இனத்தைச் சேர்ந்த உடும்பு குறித்து விலங்கியல் துறைகள் வெளியிட்ட ஆய்வு அறிக்கைகள் பல முக்கியமான விவரங்களை முன்வைக்கின்றன. பெரிய உடலமைப்பு, வலுவான வால் மற்றும் மிக கூர்மையான நகங்கள் ஆகியவை இந்த இனத்தின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன. வேகமான ஓட்டத்திறன் மற்றும் சூழலை உணரும் கூர்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இது பாலைவன உணவுச் சங்கிலியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பூச்சிகள், சிறு எலிகள், பாம்புகள், பறவைகள் மற்றும் முட்டைகள் போன்றவற்றை உணவாக கொண்ட உயிரினம் என்பதால் சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டில் இவையின் பங்கு மிக முக்கியமானதாகும். பெரிய உடும்புகள் தங்கள் நிலப்பரப்பை பாதுகாக்க வலுவான தாக்குதல் திறன் கொண்டிருப்பதாலும் வலுவான தாடை மற்றும் நகம் காரணமாக வேட்டையாடும் திறன் உயர்வாக இருப்பதாலும் இவை சிறந்த வேட்டையாடும் இனங்களாக கருதப்படுகின்றன. இந்த இனத்தின் சமூக நடத்தை மிகவும் தனித்துவமானது. பெண் ஓணான் முட்டைகளை மணலில் அல்லது மடியாத மண்ணில் புதைத்து பாதுகாக்கும் தன்மை இந்த இனத்தின் பல இனங்களிலும் பொதுவாக காணப்படுகிறது. ஆனாலும் ஆசிய நாடுகளில் தோல் வியாபாரம் மற்றும் மருந்து தயாரிப்புகளில் இவை பயன்படுத்தப்படுவதால் சட்டவிரோத வேட்டைகள் அதிகரித்துள்ளன என ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன. பாதுகாப்பு அமைப்புகள் வெளியிட்ட பரிந்துரைகளில் வாழ்விட பகுதிகளை பாதுகாத்தல், மேலும் சில நாடுகளில் சிறப்பு பாதுகாப்பு பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு அபாய நிலையில் உள்ள ஓணான் இனங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அறிக்கை முடிவில் உடும்பு சுற்றுச்சூழல் சமநிலைக்கான முக்கிய பங்கு வகிக்கும் ஊர்வன இனமாக இருப்பதால் இதன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகின்றன. சூழல் அறிவோம் பகுதியில் இதுவரை எஸ்பி கோகுலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தகவல்கள் கேட்டறிந்தீர்கள்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
1: இனி வானிலை. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. வட தமிழக கரையோர பகுதிகளில் நிலையற்ற வானிலையுடன் கூடிய காற்றின் வேகமானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் புழுதிக்காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதனால் மீனவர்கள் இப்பகுதிகளில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். இனி வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.9 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 94%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மிதமான அல்லது லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. இடியுடன் மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: உலகின் ஆகப்பெரிய மனித வளத்தை கொண்ட நாடாக வளர்ந்துள்ள இந்தியா சர்வதேச நாடுகளுடன் நெருக்கமான நட்பையும் ராஜதந்திர உறவையும் நேர்த்தியாக உருவாக்கி வருகிறது. ஒரு தேசத்தின் வளர்ச்சி என்பது அதன் வர்த்தகம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், பொருளாதார மேம்பாடு, உற்பத்தி திறன், மனிதவள குறியீடு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. உலகமயமாக்கலுக்கு பிறகு உலகம் ஒரு குடையின் கீழ் சுருங்கி வருகிறது. ஒரு நாட்டில் உற்பத்தியாகும் பொருள் இன்னொரு நாட்டுக்கு தடையின்றி செல்லும் வகையில் கொள்கைகள் உருவாக்கம் பெற்று வருகின்றன. இந்த சாதகமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இந்தியா பல்வேறு நாடுகளோடும் கூட்டமைப்புகளோடும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி வருகிறது. அதன் மூலம் உலக அளவில் 38க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் நமது வர்த்தகம் எளிதாகியுள்ளது. உலகின் மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக மண்டலத்தை உருவாக்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகளுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்றை இந்தியா உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 93% பொருட்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஜவுளி, தோல் பொருட்கள், ஆடை மற்றும் காலணிகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்து வந்த 12-17% வரையிலான வரிகள் நீக்கப்பட்டுள்ளதால் இந்திய வணிகர்களின் போட்டி திறன் மேம்பட்டுள்ளது. பொறியியல் தயாரிப்புகள், மருந்துகள், ரசாயன பொருட்கள் மற்றும் கடல் உணவுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு எளிதாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மின்சார வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற முக்கிய துறைகளில் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் இந்தியாவில் அதிகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் செய்யப்பட்டுள்ள விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 90% பொருட்களுக்கு சுங்கவரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆபரணங்கள், மருந்துகள், பொறியியல் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களின் ஏற்றுமதி வெகுவாக அதிகரித்துள்ளது. நீண்டகால கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை வாயு விநியோகத்திற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதால் இந்தியாவின் எரிசக்தி தேவைகள் தடையின்றி பூர்த்தியாவதுடன் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டுடனான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ஜவுளி, தோல் பொருட்கள், நகைகள் மற்றும் பொறியியல் பொருட்கள் போன்ற இந்திய தொழில்துறைகள் பயனடைகின்றன. நம் நாட்டின் 6000க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் ஆஸ்திரேலிய சந்தைக்கு எவ்வித இறக்குமதி வரியும் இன்றி செல்கின்றன. இதனால் ஆஸ்திரேலியாவில் இந்திய பொருட்களின் விலை குறைந்து சந்தை வாய்ப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்திய மென்பொருள் வல்லுநர்கள், ஆசிரியர்கள், கணக்காளர்கள் போன்ற சேவை துறையினருக்கு ஆஸ்திரேலியாவில் பணிபுரிய எளிதான வாய்ப்புகள் மற்றும் விசா நடைமுறைகளில் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோல தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளுடனான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா, கிழக்கு திமோர் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய ஆசியான் நாடுகளுடனான சரக்கு மற்றும் சேவை வர்த்தக ஒப்பந்தம் என இந்தியா பல வணிக பரிவர்த்தனைகளுக்கான ஒப்பந்தங்களை உருவாக்கியுள்ளது. இவற்றின் மூலம் இந்திய சந்தைகளில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய விற்பனை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. வரி குறைப்பு செய்யப்படுவதால் சர்வதேச போட்டியாளர்களோடு போட்டியிட்டு குறைந்த விலைக்கு இந்திய பொருட்களை சந்தைப்படுத்த முடிகிறது. வெளிநாடுகளிலிருந்து மூலப்பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்க முடிகிறது. இதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது. திறன் வாய்ந்த நிபுணர்கள் கிடைக்கிறார்கள். இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் முத்தாய்ப்பாக இங்கிலாந்து நாட்டுடன் செய்யப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்தியாவும் இங்கிலாந்தும் பல நூற்றாண்டுகளாக வரலாறு, அரசியல், வணிகம் ஆகியவற்றின் வழியாக ஒன்றோடொன்று உணர்வு பூர்வமான பந்தம் கொண்ட நாடுகளாக இருந்து வருகின்றன. காலனித்துவ ஆட்சியின் கசப்பான அனுபவங்களை தாண்டி இன்று இரு நாடுகளும் சமமான பங்காளிகளாக பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றன. அந்த பயணத்தில் முக்கியமான மைல்கல்லாக இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் அமைந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு தொடங்கிய இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்களை தாண்டி வெற்றிகரமாக நிறைவடைந்து தற்போது

0: இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல, இரு நாடுகளின் நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கான அடித்தளமாகவும் திகழ்கிறது. 2025 ஜூலை 24 அன்று இங்கிலாந்தின் லண்டன் நகரில் இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சம் இந்திய பொருட்களுக்கு இங்கிலாந்து சந்தையில் அதிக அளவிலான சுங்க வரி சலுகைகள் கிடைப்பதாகும். இதன் மூலம் ஜவுளி, ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள், மருந்துகள், நகைகள், பொறியியல் பொருட்கள், கடல் உணவுகள் உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி துறைகள் பெரும் பயனடையும். சுங்க வரி குறைவதால் ஏற்றுமதி அதிகரித்து உற்பத்தியும் விரிவடையும். இதன் மூலம் நமது தகவல் தொழில்நுட்பம், நிதி சேவைகள், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட சேவை துறைகளுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இந்திய நிபுணர்கள் மற்றும் திறமையான பணியாளர்களுக்கு இங்கிலாந்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் மேலும் விரிவடையும். இந்தியாவின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பல பலன்களை பெறும். உலகத்தரமான சந்தையை எளிதாக அணுகும் வாய்ப்பும் உருவாகும். ஏற்றுமதி அதிகரிப்பதன் மூலம் புதிய தொழில் முனைவோர் உருவாகவும் வேலைவாய்ப்புகள் பெருகவும் வாய்ப்புள்ளது. மேலும் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிப்பதன் மூலம் உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த வளர்ச்சிக்கும் ஊக்கம் கிடைக்கும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 2030 ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகம் 11.5 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவுக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சமையல் கலைஞர்கள், யோகா பயிற்சியாளர்கள் போன்ற தொழில்முறை நிபுணர்கள் எளிதான பயண வசதிகள் மற்றும் விசா சலுகைகளால் பயன்பெறலாம். இந்த புதிய வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஆயத்த ஆடை தொழிலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் இந்திய ஆடை ஏற்றுமதியாளர்கள் 9% வரை செலவு குறைப்பை பெற முடியும். மேலும் பின்னலாடை ஏற்றுமதி கணிசமாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி இங்கிலாந்து விதிக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மீதான 70% வரையிலான வரிகள், கடல்சார் பொருட்கள் மீதான 21% அதிகமான வரிகள், பொறியியல் பொருட்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மீதான 18% வரிகள், தோல் மற்றும் காலணி தயாரிப்புகள் மீதான 16% வரையிலான வரிகள் மற்றும் ஜவுளி வகைகள் மீதான சுமார் 12% வரிகள் பூஜ்யமாக குறைக்கப்படும். இது இங்கிலாந்து சந்தையில் இந்திய ஏற்றுமதிகளை கணிசமாக அதிகரிக்கும். இனி 1100க்கும் மேற்பட்ட ஜவுளி மற்றும் ஆடை பொருட்களை இனி சுங்கவரி இல்லாமல் ஏற்றுமதி செய்ய முடியும். திருப்பூர், கோவை போன்ற ஜவுளி ஏற்றுமதி மையங்களுக்கு விதிமுறை செலவுகள் குறைவதோடு தாமதங்கள் தவிர்க்கப்பட்டு சந்தையை விரைவாக அடைய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக மின்சார வாகனங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி துறைகளில் கூட்டு முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சென்னை ஸ்ரீபெரும்புதூர் வாகன உற்பத்தி மையம் மற்றும் கோவை பொறியியல் ஏற்றுமதி நிறுவனங்கள் உலகளாவிய விநியோக சங்கிலியில் இணையும் வாய்ப்பும் அதிகரிக்கும். மேலும் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகளுக்கு முன்பு 16% வரை இருந்த சுங்கவரி முழுமையாக நீக்கப்படும். இதன் மூலம் வேலூர் மற்றும் ஆம்பூர் தோல் தொழில் மையங்கள் வலுப்பெற வாய்ப்பு உருவாகியுள்ளது. கடல்சார் உணவுப் பொருட்களுக்கு 4.2% முதல் 8.5% வரை இருந்த சுங்கவரி நீக்கப்படும். இதன் மூலம் தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் இருந்து கடல் உணவு ஏற்றுமதி அதிகரிக்கும். இந்த ஒப்பந்தம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில், இந்த ஒப்பந்தம் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவில் ஒரு முக்கியமான தருணமாகும். இது நடைமுறைக்கு வருவதன் மூலம் இரு நாட்டின் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும். இந்த ஒப்பந்தங்கள் இரு நாடுகளின் கூட்டு லட்சியங்களை மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் உறுதியான வாய்ப்புகளாக மாற்றுகின்றன. இந்த வர்த்தக ஒப்பந்தம் நமது விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும். பல துடிப்பான துறைகள் இங்கிலாந்தின் சந்தையில் இனி வலுவாக நுழைய முடியும். தொழில்நுட்பம், தொழில்துறை சேவைகள் மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் திறமையான இந்தியர்கள் அங்கு சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. ஏற்றுமதி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, முதலீட்டு விரிவாக்கம், சேவைத்துறை முன்னேற்றம் ஆகியவற்றின் மூலம் இந்தியாவின் உலகளாவிய பொருளாதார நிலையை மேலும் வலுப்படுத்தும் திறன் இந்த ஒப்பந்தத்திற்கு உள்ளது. இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தினால் இந்திய பொருளாதாரம் மேலும் வலுப்பெறும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை.

0: எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
2: தமிழமுதம் வழங்குகிறார் சு. கலைமணி அவர்கள்.

0: வாய்ப்பு வாய்க்க பெற்றாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நன்மை கிடைக்காமல் போகிறது. நல்வாய்ப்புகளை தவற விடுவதால் வாழ்வில் பல நன்மைகளை இழக்கிறோம், பல முன்னேற்றங்களை அடையாமல் துன்பப்படுகிறோம். நல்வாய்ப்பு அல்லது அதிர்ஷ்டம் என்பது அடிக்கடி கிடைக்காது, எப்போதோ ஒரு முறைதான் வாய்க்க பெறும். அப்படி வாய்ப்பு கிடைக்கவில்லை எனில் நாமே வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பர். அப்படியும் முடியவில்லை எனில் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று விதியின் மீது பழி போட்டு விடுவோம். ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஓர் ஊரில் பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் நல்லவன், இறைபக்தி மிகுந்தவன். அவன் பொருளில்லாத காரணத்தால் மிகவும் வறுமையில் துன்பப்பட்டு கொண்டிருந்தான். அவன் துன்பத்தை பார்த்து வருத்தமுற்ற இறைவி இறைவனிடம், சுவாமி, அந்த பிச்சைக்காரன் ஏன் இத்தனை துன்பப்பட வேண்டும்? அவன் உங்கள் பக்தன் அல்லவா? நன்றாக வாழ நல்வாய்ப்பை தாங்கள் வழங்கக்கூடாதா என வினவினாள். என்ன இருந்தாலும் தாய் உள்ளம் அல்லவா, பக்தன் படும் வேதனை அவளால் தாங்க முடியவில்லை. இறைவனும் மனம் கனிந்தான். அப்பிச்சைக்காரன் தனியாக காட்டு வழியில் நடந்து செல்வதைக் கண்டு அவன் செல்லும் பாதையில் பெருஞ்செல்வத்துடன் கூடிய புதையல் மூட்டை ஒன்றை அவன் கண்ணில் தட்டுப்படுமாறு வைத்தான். இறைவிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எப்படியோ ஏழை ஒருவனின் வறுமை தொலையப் போகிறது, இன்பம் அவன் வாழ்வில் நிறையப் போகிறது என அகமகிழ்ந்தாள். அதுவரையில் நன்றாக நடந்து கொண்டிருந்த பிச்சைக்காரன் புதையல் மூட்டைக்கு அருகில் வரும் வேளையில், எனக்கு கண் தெரிவதால் நன்றாக நடக்கிறேன், கண் தெரியவில்லை என்றால் எப்படி நடப்பேன்? சரி, இப்போது கண் தெரியாதவனைப் போல நடந்து பார்க்கிறேன் என்று சொல்லியபடி கண்களை இறுக மூடிக்கொண்டு கைகளால் காற்றை துழாவியபடி நடக்கத் தொடங்கினான். புதையலை காணாமலேயே கடந்து சென்று விட்டான். தேவிக்கு மிகுந்த வருத்தம். இறைவன் கூறுகிறார், நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன், ஆனால் அவன் பயன்படுத்தி கொண்டானா? இதுதான் விதி. கண்ணை திறந்து கொண்டு விழிப்புடன் நடந்திருந்தானாயில் அவனுக்கு பெருஞ்செல்வம் கிட்டியிருக்கும், வாய்ப்பை இழந்தான். பட்டுக்கோட்டையார் தூங்காதே தம்பி தூங்காதே என்று பாடலில் அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொள்வார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் என்று பாடினார். உழைப்பை இடாமல் உயர்வை எதிர்பார்க்கலாமா? சரியான நேரத்தில் சரியான உழைப்பை நல்கினால் நல்வாய்ப்பு தானாக வாய்க்கும். ஒருவன் இறைவனின் படத்திற்கு முன்னால் பூஜைகளெல்லாம் செய்தான். அவனுக்கு எப்படியாவது லாட்டரியில் பணம் அடைந்து விட வேண்டும் என்ற தீராத ஆசை. எனவே ஒவ்வொரு நாளும் இறைவன் முன்பு நின்று, எனக்கு மட்டும் ஏன் லாட்டரியில் பணம் கிடைக்கவில்லை, எனக்கு கிடைக்குமாறு அருள் செய்யக்கூடாதா இறைவா என இறைஞ்சினான். தினமும் பக்தன் புலம்புவதைக் கண்டு தாங்க முடியாத இறைவன் பக்தனின் முன் தோன்றி, உனக்கு என்ன வேண்டுமப்பா என்றார். உடனே பக்தன், இறைவா, நான் தினம் தினம் உன்னை கேட்பதனை நீ அறியாயோ, எனக்கு லாட்டரியில் பணம் விட வேண்டும், இதை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றான். இறைவன், நீ லாட்டரியில் சீட்டு வாங்கினாயா என்று வினவ பக்தன் இல்லையே என பதிலளித்தான். நீ லாட்டரி சீட்டு என்னும் சிறிய முதலீடு கூட இல்லாமல் பெரும் வரவை எதிர்பார்க்கிறாயே, உழைப்பு என்னும் முதலீடு இன்றி உயர்வு என்னும் நிலை எப்படி வரும் என்றார். பக்தன் முட்டாள்தனத்தை சோம்பேர்தனத்தையும் எண்ணி வெட்கி நிற்கின்றான். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின், வினைத்திற்பம் வாய்ப்பை தரும். கிடைக்கின்ற வாய்ப்பை கவனமாக தொலைதூர நோக்கோடு யார் ஒருவன் பயன்படுத்தி கொள்கிறானோ அவனுக்கு வெற்றி நிச்சயம். கல்லை குடைந்தால் மணி கிடைக்கிறது, சொல்லை குடைந்தால் கவிதை பிறக்கிறது, கடலை குடைந்தால் முத்து கிடைக்கிறது, நெல்லை குடைந்தால் மணி கிடைக்கிறது. இப்படி முயற்சி இருந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, நம்மை தேடி வருகிறது. ஒரு முறைதான் கதவை தட்டும் என்று இல்லாமல் ஒவ்வொரு முறையும் கதவை தட்டும்.
1: முதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார்.

0: நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக திரண்டுள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டுள்ள மாநிலம் என்றும், கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகள், திறமையான இளைஞர்கள் மற்றும் சிறந்த தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து இந்த மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர் எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை சிலிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்ய உள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்த உள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டு இருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று மூன்று முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல் கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும், டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும், புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும், உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.

0: ஹரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் இன்று உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் பூரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2 முதல் 3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான் திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா, நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையையொட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்றுத் தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3 இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்பொழுது 7:25, 10:00. ஆகாஷவாணி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் தண்டுவர மரப்பு நோய், அதன் அறிகுறிகளும் பக்க விளைவுகளும் என்ன என்பது குறித்து

0: நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: இப்ப இந்த நோயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பாதி பேருக்கு மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இருக்கு, அவங்களுக்கு வெளியில பார்த்தா என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த பிரச்சனைகள் வரும்போது இப்போ கண் பார்வை மங்குது, நீங்கள் மருந்து கொடுத்துட்டீங்க அது சரியும் கூட ஆகிடும். இதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்க போகிற சேலஞ்சு ஃபர்தர் அட்டாக் வராமல் தடுக்கிறது. ஒன்று, வெளிப்படையாக இருக்கிற அட்டாக் ஒரு விஷயம்னா, இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸில் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சே இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் சைலண்ட்டாகவே மூளையை பாதிச்சிட்ருக்கும். இப்போ 10 இடத்துல அது தாக்குதல் ஏற்படுத்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று தான் வெளியில் தெரியும். ஸோ மீதி 9 இடங்களில் நீங்கள் நரம்பை லூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தெரியாததுனால. ஏன் தெரியல, ஏன்னா நீங்கள் யங்காக இருக்கீங்க, உங்களுக்கு 18-40 வயசு தான். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரியாது. ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா, 40 வயதுக்கு பிறகு எவ்வளவு நரம்புகள் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோமோ அதோடைய ஆடட், அதாவது மொத்த கூட்டளவாக, உங்களை மாதிரியே இருக்கிற இன்னொரு 40 வயசினர் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களால் சிரமப்படுவீங்க. அவங்க ஓடுறாங்கன்னா நீங்கள் நடப்பீங்க, அவங்க நடக்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஏஜ் கம்பேரிசனில் ஒரு ஸ்டெப் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சரி, 18-40 வயசில் ரொம்ப நல்லா இருக்க முடியும்னா அங்கேயும் சில சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ இதை வந்து முழுமையாக மருந்து கொடுத்து ஒரு அட்டாக்லேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு ஓகே, மீளாதவங்களுக்கு, கொஞ்சம் ஊனம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஊன பாதிப்புனால ஏற்படக்கூடிய விளைவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓடி போய் பஸ் ஏறி வேலைக்கு போகணுன்னா அந்த கால் இன்னும் வீக்னஸ் சரியாகலைன்னா அவங்களால போய் பண்ண முடியாது அந்த ஆக்டிவாக. அப்படியே அவங்க முன்னேறிட்டாங்கனாலும் ஒரு சிலருக்கு வந்து காக்னிட்டிவ் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது யோசிக்கும் பொழுது யோசனையுடைய ஸ்பீடு குறையலாம். அதே போது ஃபெட்டிக்னு சொல்லப்படக்கூடிய டயர்ட்னஸ், ரொம்ப டயர்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மனுஷர் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் டயக்னோஸ்க்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலையை அதே நேரத்துக்கோ அதே வீரியத்துலேயோ செய்யறதுக்கு கஷ்டப்படுவார், பண்ணும் போதே டயர்டாகி தூங்கிடுவாங்க. ஸோ இதுதான் இவங்க ஏற்படக்கூடிய சேலஞ்ச். ஸோ ஒரு மனுஷர் நல்லா இருப்பார், தூங்கிடுவார். நம்ம சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோம்பேறின்னு வாங்க. சோம்பேறித்தனம் கிடையாது, அவர்களுடைய நரம்புகளுடைய செயல்திறன் வந்து இவ்வளோ டைமுக்கு இவ்வளோன்னு சுருங்குது. இப்போது ஒருத்தர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ண லெவலுக்கு அவங்ககிட்ட கேட்கலாம், அதே லெவலில் வந்து இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணாதவங்களை கேட்டால் என்ன நடக்குமோ அதே போல தான் இவங்களுக்கு நடக்கும். இவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையே அடுத்த வருஷம் செய்யும் போது கஷ்டப்படுவாங்க, டயர்டாகிடுவாங்க, தூங்கிடுவாங்க, ஆர் அலர்ஜியில் படுத்திருப்பாங்க. இதுதான் இவங்க நல்லா இருந்தும் கஷ்டப்படுற சவால்கள் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸோட. நரம்பு மண்டலம்னு வரும்போது நமக்கு நரம்பு மண்டலத்தில் என்ன இருக்குது, மூளையிலேருந்து ஆரம்பித்து நரம்புகள் எல்லாம் குவிஞ்சு மூளை தண்டுவளம் வழியாக முதுகு தண்டுவளத்துக்கு போய் அங்கேருந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கு போய் சேருது. ஸோ இதுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ்னு சொல்லப்படக்கூடியது மூளை தான். ஸோ இந்த மூளையை தான் இது பெரும்பாலும் பாதிக்குது. மூளை பாதிப்பில் எப்படின்னா, இப்போ எப்படி வந்து நமக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. இப்போ ஒரு போஸ்டல் ஆஃபீஸ்க்கும் ஒரு ஹெட்குவார்ட்டர்ஸ், ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு ஹெட்குவார்ட்டர்ஸ். பட் இவங்களுக்குள்ளெல்லாம் தகவல் தொடர்பு எப்படி ஆகும், ஒரு கம்யூனிகேஷன் சேனல் இருக்கும்ல. இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இந்த கம்யூனிகேஷன் சேனலை தான் அடிக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய கம்யூனிகேஷன் தடப்படும், அவர் ஸ்லோ ஆகிடும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஏழாமையும் நடக்குது. ஸோ மெயின் பாதிப்பு மூளையை பாதிக்கிறதுனால தான் வருது. அதனாலவே தான் இவங்களுக்கு இவங்களோட செயல்திறன் கொஞ்சம் கம்மியாகவுமே இருக்கும்.
0: இதுவரை மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் தண்டுவர மரப்பு நோய், அதன் அறிகுறிகளும் பக்க விளைவுகளும் என்ன என்பது குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு நீதிமன்றம், அங்கே ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது.

0: அதை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடித்தார். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒன்று வந்தது என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி, என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வரப்போகிறதில்ல, ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார், அவரும் நிரபராதி, அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா, இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னதும் எல்லோரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர், சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையாக அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சிராணி லட்சுமிபாய் போர்படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர். இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நிலவரியை வசதிப்பட்டு தான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சுதான். அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நிலவரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களையெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட, அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் படேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம்.
1: இதுவரை தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம், ரசித்தோம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் இனி திரைகானம். இணைந்த கைகள் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் கங்கை அமரன்.

0: நேர்மிப்பொழுது 7:36 15 விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: திரைக்காலத்தில் தொடர்ந்து பொன்னுமணி திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் மனோ.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 7:55. புத்தம்புது காலையில் ஏனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ராம தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு
3: உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம்தான்.

0: அந்த 24 மணி நேரத்தை எப்படி பங்கீடு செய்கிறோம், எப்படி திட்டமிட்டு வேலைகளை செய்கிறோங்கிறதுல தான் இருக்குது நமது வெற்றி. நம்ம உடம்பு இருக்கே இயற்கையாகவே நேரம் தவறாமல் சில வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்குது. அதற்கு நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நமது உள்ளுறுப்புகள் என்ன செய்கிறது, எப்போது எப்படி செய்கிறது, எதெது செய்கிறது என்பது நம்மை படைத்த அந்த இறைவனுக்கே வெளிச்சம். அப்படி ஒரு மர்மம் மர்மமாக இருந்தது இப்போது வெளியே தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. இது அறிவியல் வளர்ச்சியால் ஏற்பட்டது. அதாவது கால கடிகாரம் இயங்குவது போல உயிரியல் கடிகாரம் என்ற ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கணும், பயாலஜிக்கல் கிளாக்ங்கிறாங்க. அது என்ன பயாலஜிக்கல் கிளாக், உயிரியல் கடிகாரம்?
1: திருப்புரம்பியம் ராம தியாகராஜன் ஐயா,
0: உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நுரையீரலுக்கான நேரம். அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது, இறந்த செல்களை வெளியேற்றுகிறது, தன்னை பாதுகாத்து கொள்ள துடிக்கிறது. இதற்கு ஒத்துழைக்க நாம இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து தியானம் மூச்சு பயிற்சி செய்தால் முழு ஆரோக்கியம் பெறலாம். காலை 5 மணி முதல் 7 மணி வரை பெருங்குடலின் நேரம். இந்த நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்காம உணவு கழிவுகளை வெளியேற்ற நாமும் முயற்சிக்க வேணும். காலை 7 மணி முதல் 9 மணி வரை வயிற்றுக்கான நேரம். உண்ணும் உணவை ஜீரணிக்க அமிலங்களும் நொதிகளும் சுரக்கும் நேரம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக காலை உணவை சாப்பிட்டுடணும். சாப்பிட்லன்னா அமிலமும் நொதிகளும் அசிடிட்டி உண்டு பண்ணி பல சிரமங்களை ஏற்படுத்தும். காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை மண்ணீரல் நேரமாம். காலை உணவை ஜீரணம் செய்து சத்துக்களை பிரித்தனுப்பும் நேரம். முற்பகல் 11 மணியிலிருந்து 1 மணி வரை இதயத்துக்கான நேரம். உடலின் நீர் சத்துக்கள் குறையாமல் பார்த்துக்கணும். அதிக மன அழுத்தம் கோபம் போன்றவற்றை தவிர்க்கணும். பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை மதிய உணவு நேரம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் சாப்பிட்டுடணும். நல்லா மென்று அரைத்து ருசித்து ரசித்து சாப்பிடணும். பிற்பகல் 3 மணியிலிருந்து 5 மணி வரை சிறுநீரகத்திற்கான நேரம். சிறுநீரகத்தில் கழிவுகள் தேங்கக்கூடாது, எப்படியாவது வெளியேற்றிடணும். மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை கழிவுகளை வெளியேற்றும் நேரம். இந்த நேரத்தில் நடைப்பயணம், உடற்பயிற்சி, அதிக வேலை செய்வது போன்றவற்றை கடைபிடித்து உடலில் உள்ள நீர் கழிவுகள் வெளியேற மாதிரி பார்த்துக்கணும்.
1: ராம தியாகராஜன் ஐயா,
0: இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை இதயத்திற்கான நேரம். மறுபடியும் இரவு உணவை 7 மணிக்கு முன்பாக சாப்பிட்டுடணும்னு சொல்கிறாங்க. எங்கே 7 மணிக்கு முன்னால் சாப்பிட்றோம்? இதயத்திற்கு மேலே பாதுகாப்பாக இருக்கும் பெரிகார்டியம் என்னும் மேற்பகுதி தன்னிடம் உள்ள கழிவுகளை அழுக்குகளை வெளியேற்றும் நேரம். இரவு 9 மணி முதல் 11 மணி வரை பித்தப்பை நேரம். பித்த நீர் சுரந்து செரிமானம் நடைபெறும் நேரம். இரவு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை லிவர் நேரம். இந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் அவசியம். அப்படி தூங்காமல் விழித்திருந்தால் ஃபேட்டி லிவர், ஹார்ட் அட்டாக், ஹார்மோன் இம்பேலன்ஸ் போன்ற பிரச்சனைகள் வரும். ஆகவே எல்லாரும் இந்த உயிரியல் கடிகாரத்தை பின்பற்றணும். பின்பற்றினால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இடையில சத்துள்ள உணவு, பழங்கள், கீரைகள், சிறுதானியங்கள், பயறு வகைகளை எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியாததில்ல, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
4: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: நேரம் 8 மணி 8 நொடி. புத்தம்புது காலையில் திரைகானம் தொடர்கிறது.

0: In the FIFA World Cup, European rivals France and England will lock horns in the third-place playoff match at the Miami Stadium tonight. The match is scheduled to begin at 2:30 a.m. Indian Standard Time. The third-place playoff match has been part of the World Cup since 1934, the second edition of the tournament, with the 1950 edition being the only exception. Meanwhile, Argentina and Spain will face each other in the finals of the FIFA World Cup at the New York, New Jersey Stadium tomorrow night. The match will begin at 12:30 a.m. Indian time. Hockey India will begin nationwide coaching and officiating education pathway workshops from today to strengthen hockey's development ecosystem across the country. Designed to deliver internationally recognized learning opportunities, these workshops will equip participants with the latest coaching methodologies, technical knowledge, and officiating standards. The initiative aims to enhance the knowledge and skill of coaches and technical officials while promoting structured hockey education across India. The India Meteorological Department has issued red colour warning for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
1: Thank you, Sanjay. Prime Minister Narendra Modi's visit to Haryana and Punjab are prominently noticed on the front pages of all national dailies. On his visit to Jind in Haryana, the statesman notes, PM launches India's first hydrogen train. Highlighting his visit to Punjab, the front page lead in the Tribune states, PM slams AAP over law and order, graft, attack on Akalis, signals solo poll run. The Times of India's front page lead quotes the Supreme Court as saying, Election Commission can delete doubtful voters, can't decide citizenship. The Hindustan Times carries a story on the Joint Parliamentary Committee reviewing the bill to automatically remove ministers, chief ministers and prime ministers arrested for over 30 days. The paper writes, Parliamentary panel on PM, CM's removal bill defers draft report. Drawing attention to possible plans to introduce plastic currency in India, the Times of India reports, in step towards plastic notes, RBI floats expression of interest for polymer substrates. And finally, the passing away of legendary cricketer Sir Garfield Sobers is widely noticed in the press. The Indian Express writes in its obituary, legendary all-rounder with many firsts. He didn't know how special he was. And with that, it's back to you, Sanjay.
0: Thank you, Sarabjit. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi inaugurates 75 redeveloped railway stations across the country under Amrit Bharat scheme. Also flags off two new train services. Home Minister Amit Shah to visit BSF border outpost in West Bengal today to review security and launch development initiatives. UN Human Rights Agency voices concern over wave of unrest in Pakistan-occupied Jammu and Kashmir. Calls for probe into deaths of protesters. PV Sindhu enters into final of Japan Open badminton tournament. And in FIFA World Cup, France and England to lock horns for third place at Miami tonight. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி. சாலை விபத்துக்களை தடுப்பது குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். சென்னையில் நேற்று சாலை விபத்துக்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் சென்னை மாநகரின் காவல்துறை ஆணையர் ஏ அமல்ராஜ் அவர்கள் உரையாற்றுகையில்,
4: சாலை விபத்து என்பது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இவரை தான் பாதிக்கும் என்றோ இவரை பாதிக்காது என்றோ ஒரு சிலரை மட்டும் தேர்வு செய்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. ஏதோ ஒரு வகையில் மனிதர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் தினமும் சாலையை பயன்படுத்த கட்டாயப்படுத்துகிறோம். சாலைகளை பயன்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாத தேவையாக இருக்கிறது வாழ்க்கையில். அந்த வகையில் சாலைகளை பயன்படுத்தும் பொழுது சாலைகளில் விபத்துக்கள் ஏற்படுவது என்பதும் நிசப்தமான உண்மையாக திகழ்கிறது. சென்னை மாநகரில் கடந்த வருடம் 495 பேர் சாலை விபத்துக்களில் உயிரிழந்துள்ளனர். அத்துடன்

0: 4000 பேருக்கு மேல் விபத்துக்கள் காயமடைந்திருக்கிறார்கள். தினசரி சென்னை மாநகரில் மட்டும் 11 to 12 விபத்துக்கள் நடைபெறுகின்றன. 2 நாட்களில் 3 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதை பார்க்க முடிகிறது. இந்த எண்ணிக்கை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டுமல்ல, பலருடைய வாழ்க்கையை பாதிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சாலை விபத்துகளில் சரி, மற்ற விபத்துக்களாக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி காலகட்டத்தில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டியது எப்படி என்பதை பற்றி நாம் எல்லோரும் அறிந்து கொள்வது மிகவும் தேவை. நான் காவல்துறையில் சேர்ந்து 7 days ASP ட்ரைனிங்காக இருந்த பொழுது ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி தூக்கு போட்டு முயற்சி செய்தார். உடனடியாக தெரிவித்தார்கள், உடனடியாக போயாச்சுன்னா டோரை திறந்து ஒரு கயிறில் ஒரு லேடி தொங்கிட்டு இருந்தேன், முட்டி தலையில் பட்டுருக்கு, ஒரு லேசான உயிருடன் இருந்தேன். உடனடியாக அங்கே இருந்தவங்க இறக்கி வச்சுட்டு தண்ணி கொடுண்ணா, அப்படி தண்ணி குடித்தேன், செத்துப்பிட்டேன். நம்ம கண் முன்னாடியே நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அல்லது செய்வது என்பது வாடிக்கையாக மாறிவிடுகிறது. காரணம் நம்முடைய அறியாமை. என்ன செய்யக்கூடாது என்பதை தெரியாத காரணத்தினால் தவறான காரியங்களை சரியானது என்று நினைத்து செய்யும் பொழுது அது விபரீதமாக முடிந்து விடுகிறது. இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லோருக்கும் வயது வரம்பிற்கு அப்பாற்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள். இங்கு வந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள், டிராஃபிக் வார்டன்ஸ், ஹோம் கார்ட்ஸ் எல்லோருக்குமே பல நேரங்களில் உயிர் காப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதை தெரிந்திருந்தால் விபத்துகளிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தருணத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். சாலை விபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சி ஒரு தொடர் முயற்சி. நான் தெரிவித்தது போல் தினமும் நாம் சாலையை பயன்படுத்துகிறோம், வாகனத்தை ஓட்டுகிறோம். வாகனத்தை ஏதோ ஒரு நாள் பத்திரமாக கவனமாக ஓட்டினால் மட்டும் போதாது, தினமும் பாதுகாப்பாக பத்திரமாக ஓட்ட வேண்டும் என்பதுதான் தேவை. அந்த முயற்சி ஒரு தொடர் முயற்சி. சாலையை வாகனத்தில் ஓட்டுவது மட்டுமல்ல, சாலையை கடப்பது, சாலையில் நடந்து செல்வது, எல்லா வகையிலும் சாலையில் செல்லும் பொழுது நான் மட்டுமல்ல மற்றவர்கள் கூட வாகனத்தை நல்ல முறையில் பாதுகாப்பாக ஓட்டுவதற்கு நாம் உதவி செய்யும் நோக்கில் சாலையை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விபத்துக்களின் எண்ணிக்கை குறைந்து ஒரு விபத்தில்லாத சமுதாயத்தை நாம் காண முடியும். அரசாங்கத்தில் இந்த சாலை விபத்துகள் தடுப்பதற்கு ஏராளமான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் சாலைகள் விபத்துகள் குறித்தும் ரோட் டிரான்ஸ்போர்ட் டிராஃபிக் ரூல்ஸை பற்றியும் மாணவர்களுக்கு பயிற்சி தரப்படுகிறது. அதேபோல் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமாக காவல்துறை மூலமாக சட்டங்கள் செயல்படுத்துக்கு வரும்பொழுது விபத்துகளின் எண்ணிக்கை குறைவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. சென்னை மாநகரில் ஒரு இன்டகிரேட்டட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசாங்கம் ஏராளமான பொருளுதவி செய்து ஒரு இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தப்பட்டு சென்னையில் நடக்கின்ற முக்கியமான ஜங்ஷன்ஸில் இருக்கிற பொருத்தப்பட்டுள்ள CCTV அனைத்தும் ஒருமுகப்படுத்தப்பட்டு அதை ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் சரியான வகையில் இந்த டிராஃபிக் ரெகுலேட் செய்வதற்கான முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் சென்டர். எந்த இடத்தில் விபத்து நடந்தாலும் சரி, எந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் சாலையினுடைய நடமாட்டம் போக்குவரத்து மிக அதிகமாக இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் இருந்து அலர்ட் செய்யப்படுகிறது. அதற்கு உடனடியாக காவலர்கள் நியமிக்கப்பட்டு அந்த போக்குவரத்து சீர் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு செயல்படுகின்ற காரணத்தினால்தான் நீங்கள் சென்னை மாநகரில் எந்த இடத்திலும் பெரிய போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் இருப்பதை பார்க்க முடியும். அதற்கான முயற்சி, அதை இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கான முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
1: இதுவரை சாலை விபத்துக்களை தடுப்பது குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி தொடர்வது திரைகானம். மனோ சித்ரா குரல்களில் வருவது வைகாசி பெருந்தாச்சு படப்பாடல்.

0: அருண்மொழி எஸ் ஜானகி குரல்களில் வருவது தாலாட்டு பாடவா படப்பாடல்.
1: முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சா

திரைகாணம் நிறைவு பெற்றது. உலகை மாற்றும் ஒரே ஆயுதம் கல்வி ஒன்றுதான். உலகை மாற்றும் ஒரே ஆயுதம் கல்வி ஒன்றுதான். நெல்சன் மண்டேலாவின் இந்த இனிய சிந்தனையுடன் இனிதே நிறைவுறுகிறது இன்றைய புத்தம்புது காலை நிகழ்ச்சி. மீண்டும் புத்தம்புது காலை மலரும் நாளை காலை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் பஞ்சமாதங்க முக மலகரி ராகத்தில் முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம்.

நேயர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே ரேச்சித்த கல்யாணி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி மிஸ்ரச்சாப்புத்தாலம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக அதிபோ அல் அதிபோ அன்னமாச்சாரியா கிருதி ராகம் மத்யமாவதி ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீண இசை கேட்டோம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷவாணி மதியலை 820 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் துவக்கமாக வடிவங்கள் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

நேரம் இப்பொழுது 10:37 40 முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் நெஞ்சில் ஒரு முள் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். தீபன் சக்கரவர்த்தி, எஸ்.பி. சைலஜா.

மூடுபணி இந்த திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் கேஜே யேசுதாஸ்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி.

0: இளைய பாரதம்
1: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்வியா ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி.
2: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கி கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக அமைந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது பங்கு பெறுவதற்காக ஏபிசி என்ற மூன்று அணிகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி.
3: வணக்கம், என் பெயர் ஸ்ரீஜா, அண்ணா நகர் சென்னையிலேருந்து வரேன்.
2: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
3: நான் வந்து எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன்.
2: ஓ, வெரி குட், ஆல் தி பெஸ்ட். நீங்கள்?
4: வணக்கம், என் பெயர் சோமசுந்தரி, சென்னை அண்ணா நகர்லேருந்து வருகிறேன். நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன்.
2: ஆல் தி பெஸ்ட். நீங்கள்? பி அணி.
5: வணக்கம், என் பேர் ஆர் பூஜா, நான் பல்லாவரத்துலேருந்து வரேன். இப்போது நான் வந்து உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜில்

0: பிஏ கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்.
1: ஓ, பிஏ கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ். சூப்பர் சூப்பர், எக்ஸலன்ட் கோர்ஸ். நீங்கள்?
2: வணக்கம், என் பேர் கே அஸ்பியா ஃபாத்திமா. நான் சென்னை எக்மூர்லேருந்து வரேன். நான் உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பிஏ கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்ருக்கேன்.
1: சூப்பர். நிறைய பொருளாதாரம் பற்றிய கேள்விகளுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக பதில் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சியணி?
3: வணக்கம், என்னுடைய பேர் வந்து கவியரசி. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு இப்போது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன்.
1: வெரி குட். என்ன உங்களுடைய பொழுதுபோக்குகளாக என்ன?
3: விளையாடுறது.
1: ஓ, என்ன என்ன கேம் விளையாடுவீங்க?
3: பேட்மிண்டன்.
1: ஓ, வெரி குட் வெரி குட், சூப்பர். நீங்கள்?
4: என் பேர் எஸ் சுமதி. எம்ஏ சோஷியாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன். யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனில் இருக்கேன்.
1: இப்போ நம்ம நேராக நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? முதல் சுற்று வந்து ஒரு விரிவாக்க சுற்று, எக்ஸ்பான்ஷன். முதல் கேள்வி ஏ அணிக்கு பிஎம்எம்ஒய் இதனுடைய விரிவு என்ன? பிஎம்எம்ஒய் இதனுடைய விரிவு என்ன?
0: பிரதான் மந்திரி.
1: சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள்?
0: பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா.
1: அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, மிகச்சரியான விடை. ஏ அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. இதுவும் ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஏபிஎஸ்எஸ் இதனுடைய விரிவு என்ன?
0: அம்ருத் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம்.
1: அவ்வளவுதான், அம்ருத் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம். பி அணியினரும் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள். அடுத்தது சி அணிக்கு. இஎம்ஆர்எஸ் இதனுடைய விரிவு என்ன?
3: ஈக்வல்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்.
1: ஈக்வல்யா இல்ல, நல்லா சொல்லுங்க.
3: ஏகல்யா மாடல்.
1: ஏகல்யா, நீங்க மகாபாரதத்துல படிக்கிறியா? ஏகல்யவன், அதை வச்சுதான் அந்த ஸ்கீம் அது. ஏகல்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். சரியானபடி சி அணி 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து இந்தியாவினுடைய உர உற்பத்தியை பற்றிய ஒரு சுற்று. சரியா, ரொம்ப சிம்பிளில் தான் ஆரம்பிப்போம். சென்னையில் அமைந்துள்ள மத்திய அரசிற்கு சொந்தமான உர தொழிற்சாலை எங்குள்ளது?
0: மெட்ராஸ் ஃபர்டிலைசர் லிமிடெட்.
1: எங்கே இருக்குது?
0: மணலி.
1: மணலி, மணலியில் இருக்குது மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் எனப்படும் மெட்ராஸ் உர நிறுவனம். இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது சென்னைக்கு அருகே மணலி பகுதியில் உள்ளது. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்த தொழிற்சாலை அமோனியா, யூரியா மற்றும் என்பிகே உரங்களை உற்பத்தி செய்கிறது. 1971 இது உற்பத்தியை தொடங்கியது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியாவின் முதல் உர தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது?
0: ராணிப்பேட்டை, தமிழ்நாடு.
1: தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் தான் இந்தியாவுடைய முதல் உர தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. ராணிப்பேட்டை, தமிழ்நாடு. 1906 தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் இந்தியாவின் முதல் உர தொழிற்சாலை தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. இந்த நிறுவனம் எஸ்எஸ்பி எனப்படும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை உற்பத்தி செய்தது. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெற்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்தியாவில் மத்திய அரசுக்கு சொந்தமாக நிறுவப்பட்ட முதல் உர தொழிற்சாலை எந்த இடத்தில் அமைக்கப்பட்டது? சொல்லுங்க பார்க்கலாம்.
3: சிந்தேரி.
1: சிந்தேரி எந்த மாநிலம்?
3: முன்னாடி வந்து பீகார்ல இருந்து இப்ப ஜார்க்கண்ட்ல.
1: ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க, கரெக்ட். முன்னாடி வந்து பீகார்ல இருந்து இப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிறது சிந்தேரி. இந்திய அரசுக்கு சொந்தமான முதல் ஒரு தொழிற்சாலை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சிந்தேரி என்னும் இடத்தில் 1951 தொடங்கப்பட்டது. அப்பொழுது அது பீகார் மாநிலத்தில் இருந்தது. சி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெற்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? அடுத்த சுற்று ஒரு பொது சுற்று, சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கேள்விகள். நமோ பாரத் ரயில்கள் இதன் பழைய பெயர் என்ன? நமோ பாரத் ரயில்களுடைய பழைய பெயர்?
0: வந்தே மெட்ரோ.
1: வந்தே மெட்ரோ. வந்தே மெட்ரோன்னு சொல்லலாம். ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், ரேபிட் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சரியான விடை ஏ அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அப்புறம் அடுத்தது வந்து பி அணிக்கு. நல்லா கேளுங்கம்மா. பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது?
0: மத்திய அரசு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின்.
1: மத்திய அரசு
0: மற்றும் நடுத்தர தொழில்.
1: மத்திய அரசுடைய நடுத்தர தொழில் ஒண்ணு, அதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு தொழில் இருக்க, அந்த அந்த மினிஸ்ட்ரியுடைய பேர் சொல்லணும்ல அந்த. சரி பரவாயில்ல, நீங்க ஒன்று அதை முடிச்சு வைங்க பார்க்கலாம்.
3: மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம்
1: என்டர்பிரைசஸ், எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இ. பி அணியினர் மற்றும் சி அணியினருக்கு தலா 5 மதிப்பெண்கள். இது மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. இத்திட்டத்தினால் கைவினைஞர்கள் பயன்பெறு

0: இருக்கிறார்கள். சரிங்களா, அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. பி எம் சூரியகர் மஃப்டி பிஜிலி யோஜனா என்னும் திட்டம் எதை சார்ந்தது?
1: சோலார் பேஸ் பண்ணி சார், அது மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கீழே வந்து வரும்.
0: சோலார் எல்லாருக்கும், சோலார் எல்லா வீடுகளுக்கும் சோலார் மின்சாரம் கொடுக்கறதா அதனுடைய நோக்கமாகும். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு சொல்லுமே, ரொம்ப உற்சாகம் கம்மியாக இருக்கீங்கன்னா நல்லா கை தட்டுங்க பலமாக. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வீடுகளுக்கு சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் சாதனங்கள் பொருத்துவதற்கு 40% வரை மத்திய அரசு இந்த திட்டத்தின் மூலம் மானியம் வழங்குகிறது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியின் கீழ் வருகிறது. அடுத்த சுற்று வந்து ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க், அதை பற்றி ஒரு சுற்று. பிராந்திய கிராம வங்கி, நிறைய தகவல்கள்லாம் தெரிஞ்சிக்கலாம் பிராந்திய கிராம வங்கிகள் பற்றி. இப்போ நல்லா கேளுங்க, பிராந்திய கிராமப்புற வங்கிகளின் மூலதனம் எந்த 3 அமைப்புகளுக்கு இடையே பிரிக்கப்பட்டுள்ளது? த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், 3 பேர். அது என்ன பர்சன்டேஜ் சொல்லனா பரவாயில்ல, யார் யாருனாவது சொல்லுங்க.
2: சென்ட்ரல், ஸ்டேட், ஸ்பான்சர்ட் பேங்க்ஸ்.
0: என்ன சொல்றீங்க?
2: சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் ஸ்பான்சர்ட்.
0: அதான், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? நீங்க கார்பரேட் எக்கனாமிக்ஸ், நீங்க நல்லா சொல்லிடுவீங்க. சொல்லுங்க யார் யாரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லணும். சரி, நீங்க சொல்லுங்க. சி அணி
1: சென்ட்ரல் செக்டர் 50%.
0: சென்ட்ரல்
1: செக்டர்.
0: சரி, அப்புறம்
1: ஸ்டேட் 15%.
0: ஸ்டேட்ல என்னது? ஸ்டேட்னா என்ன? ஸ்டேட்ல என்ன? ஸ்டேட்ல யார்
1: ஸ்பான்சர்?
0: இல்ல இல்ல இல்லமா, தெளிவா சொல்லுங்க.
1: ஸ்டேட் கவர்மெண்ட்.
0: அப்பாடா, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு பர்சன்ட்? 1%?
1: ஸ்டேட் கவர்மெண்ட்.
0: சரி, அப்புறம் அப்புறம்
1: அப்புறம் ஸ்பான்சர் 35%.
0: ஸ்பான்சர் யாரு? ஸ்பான்சர்ன்றது யாரு?
1: பேங்க்ஸ்.
0: ஸ்பான்சர் பேங்க். அப்புறம் இன்னொருத்தரு
1: சென்ட்ரல் கவர்மெண்ட்.
0: சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்பாடா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 50%. ஒரு பொதுத்துறை ஸ்பான்சர் வங்கி, அது வந்து 35%. அப்புறம் RRB செயல்படுகின்ற மாநில அரசு 15%. சரியா, இதுதான் பேட்டர்ன் ஆஃப் ஷேர் ஹோல்டிங். சி அணியினர் 5 மதிப்பெண்களை, ஊக்க மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்ப அடுத்த கேள்வி பி அணிக்கு வருகின்றது. இந்தியாவில் தற்பொழுது மொத்தம் எத்தனை பிராந்திய கிராமப்புற வங்கிகள் உள்ளன? ஹவு மெனி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர் இன் இந்தியா?
1: 28.
0: மிகச்சரியான விடை. இவை நாடு முழுவதும் 700 மாவட்டங்களில் சுமார் 22,000 மேற்பட்ட கிளைகளுடன் செயலாற்றி வருகிறது. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பிராந்திய கிராமப்புற வங்கியின் பெயர் என்ன? சொல்லுங்க, அது ரொம்ப சிம்பிள்.
1: தமிழ்நாடு கிராம பேங்க்.
0: தமிழ்நாடு கிராம வங்கி. கிராம பேங்க், ஓகே. தமிழ்நாடு கிராம வங்கி. இந்த வங்கி பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி ஆகிய வங்கிகள் இணைக்கப்பட்டு April 1, 2019 அன்று தமிழ்நாடு கிராம வங்கியாக உருவகம் பெற்றது. சரியான விடை சி அணி, 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பாத்துருவோமா?
2: 4 சுற்றுகளின் முடிவில் ஏ டீம் 30 points, பி டீம் 35 points, சி டீம் 50 points.
0: இப்போ அடுத்த சுற்றும் வந்து ஒரு பிராந்திய கிராம வங்கி பற்றிய ஒரு சுற்று. நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் உள்ள பிராந்திய கிராமப்புற வங்கிகள் ஒட்டுமொத்த வங்கி விதிமுறைகள் மற்றும் கொள்கைகளுக்காக இந்திய ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ரெகுலேட்டர்ஸ் அவங்க தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அதே நேரத்தில் இந்த வங்கிகள் கிராமப்புறத்தில் கவனம் செலுத்துவதற்காக யாரால் மேற்பார்வையிடப்படுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். ஏ அணி
1: நபார்டு.
0: நபார்டு, ரொம்ப சரியான விடை. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் எனப்படும் தேசிய மேலாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கியால் மேற்பார்வையிடப்படுகிறது. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தமிழ்நாடு கிராம வங்கி, இதன் தலைமையகம் எந்த நகரத்தில் உள்ளது? தமிழ்நாடு கிராம பேங்க், இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு?
1: சேலம்.
0: சேலம், மிகச்சரியான உடை. சேலம் மாநகரில் தமிழ்நாடு கிராம பேங்கினுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்து ஒரு சிம்பிளான கேள்வி. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பிராந்திய கிராமப்புற வங்கியான தமிழ்நாடு கிராம வங்கி எந்த பொதுத்துறை வங்கியால் ஸ்பான்சர் செய்யப்பட்டுள்ளது?
1: இந்தியன் பேங்க்.
0: இந்தியன் பேங்க், ரொம்ப சரியான விடை. இந்தியன் பேங்க் உடைய ஸ்பான்சர்ஷிப்ல தான் அது இயங்குது. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள்.

அடுத்த கேள்வி வந்து ஒரு பொருளாதாரம் பற்றிய ஒரு சுற்று. இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரியா, நல்ல கேள்வியை கூர்ந்து கவனிங்க. முதல் கேள்வி, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபி எனப்படும் தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஒவ்வொரு மாதமும் இறுதி வாரத்தில் வெளியிடப்படுகிறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2026 மே மாதத்தின் ஐஐபி எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளதாக என்எஸ்ஓ அறிவித்துள்ளது? இப்போ சமீபமாக ஜூன் மாதம் 29ஆம் தேதி வெளியிட்டாங்க, அப்போ மே மாதத்தினுடைய இதை சொல்லுவாங்க. அது எத்தனை சதவீதம் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் உயர்ந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கா தெரியுமா? சரி பாருங்கள் நீங்கள்லாம், ஏன்னா இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் எல்லாம் நிறைய டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 5.1% ஐஐபி உயர்ந்துள்ளது. அதாவது சென்ற வருஷத்துடைய மே மாதத்தை கம்பேர் பண்ணும்பொழுது 5.1%. சரி, இப்போ இன்னும் ரொம்ப டஃப்பான ஒரு கேள்வி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்களான்னு பார்க்கலாம். இது வந்து

0: தெரிஞ்சுக்கணும். 5.1% ஐஏபி உயர்ந்துள்ளது. அதாவது சென்ற வருஷத்துடைய மே மாதத்தை கம்பேர் பண்ணும்பொழுது 5.1%. சரி, இப்போ இன்னும் ரொம்ப டஃப்பான ஒரு கேள்வி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்களான்னு பார்க்கலாம். இது வந்து பி அணிக்கு கரெக்டாக வந்திருக்கு, உங்களுக்காக வந்திருக்கு. பிஏ கார்பரேட் எக்கனாமிக்ஸ் மொத்த விலை குறியீடு, அதாவது டபிள்யூபிஐ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். மொத்த விலை குறியீடு அதாவது டபிள்யூபிஐ 5 ஆண்டுகளுக்கு பிறகு ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் பிபிஐ உற்பத்தியாளர் விலை குறியீட்டு எண் என்ற புதிய கணக்கீட்டால் மாற்றப்பட உள்ளது. இந்த டபிள்யூபிஐ 5 வருஷத்துக்கு அப்புறம் பிபிஐன்னு மாறப்போகுது, சரிங்களா, ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸாக மாறப்போகுது. இந்த பிபிஐனுடைய முக்கிய 3 பிரிவுகள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிபிஐக்கு முக்கியமாக 3 பிரிவு வச்சுருக்காங்க, ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். சரி, நீங்கள் சி அணி
1: மேனுஃபேக்சர்,
0: இல்லை அது வந்து பிபிஐ, இது வந்து இந்த பிபிஐயே. இப்போ நம்ம சொல்லும் பொழுது பிபிஐக்கு 3 பிபிஐ சொல்கிறான், 3 பிபிஐ வரும்ன்றான். என்ன பிபிஐ?
1: பர் காபிட்டா?
0: இல்லை நீங்கள் ஏ அணியினர். சரி, நான் சரியான விடையை சொல்கிறேன். முதல்ல அவுட்புட் பிபிஐ உற்பத்தி விலை குறியீடு, அப்புறம் இன்புட் பிபிஐ உள்ளீட்டு உற்பத்தியாளர் குறியீடு. இவை இரண்டும் மாதாந்திர அடிப்படையாக வெளியிடப்பட உள்ளது இல்லையா, இதெல்லாம் மந்த்லி பேஸிஸில் கொடுப்பாங்க. சர்வீஸ் பிபிஐ அது வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அறிவிக்கப்பட உள்ளது. இதுதான் வந்து பிபிஐனுடைய ரிலீசஸ், சரிங்களா, அதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது 3வது கேள்வி சி அணிக்கு. அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள மே மாதத்திற்கான தொழில்துறை உற்பத்தி குறியீட்டில் ஐஏபியின் கணக்கீட்டில் அடிப்படை கணக்கு ஆண்டு அதாவது பேஸ் இயர் வந்து 2022-23 மாற்றப்பட்டதோடு மட்டுமன்றி வேறு ஒரு முறையும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது, அது என்ன? இல்லை நீங்கள் ஏ அணி. சரி, பி அணி. கொஞ்சம் கடினமான கேள்வி தான், பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக கேட்கப்பட்டது, நல்லா கேட்டுக்கோங்க. இதுவரை டபிள்யூபிஐ எனப்படும் மொத்த விலை குறியீடு டிஃப்ளேட்டருக்காக அதாவது விலை அகற்றியாக இருந்து வந்தது, அதாவது டபிள்யூபிஐ தான் வந்து டிஃப்ளேட்டருக்காக யூஸ் பண்ணாங்க, சரிங்களா. இப்போ அதுக்கு பதிலாக அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அவுட்புட் பிபிஐ, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா 3 பிபிஐனுடைய இதில், அதில் அவுட்புட் பிபிஐ தான் வந்து உற்பத்தியாளர் விலை குறியீடு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுக்குள்ளே யாருக்கும் மார்க் இல்லை, பரவாயில்ல. பல உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் தெரியலனாலும் நல்ல பல சுவையான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இதுவும் ஒரு இந்திய பொருளாதாரம் பற்றிய ஒரு சுற்று தான், ரொம்ப சிம்பிளான ஒரு சுற்று தான். உணவு மற்றும் எரிசக்தி விலைகளை நுகர்வோர் விலை குறியீட்டிலிருந்து விலக்கினால் கிடைக்கும் பணவீக்கத்திற்கு என்ன பெயர்? இஃப் யூ ரிமூவ் ஃபுட் அண்ட் எனர்ஜி ப்ரைசஸ் ஃப்ரம் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் த இன்ஃப்ளேஷன் இஸ் கால்ட் வாட்? இன்ஃப்ளேஷன்,
1: கோர் இன்ஃப்ளேஷன்
0: மிகச்சரியான விடை, மைய பணவீக்கம், சரிங்களா. இஃப் யூ ரிமூவ் ஃபுட் அண்ட் எனர்ஜி ப்ரைசஸ் ஃப்ரம் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் த இன்ஃப்ளேஷன் இஸ் கால்ட் கோர் இன்ஃப்ளேஷன். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியாவின் காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தேசிய புள்ளி விவர அலுவலகம் காலாண்டு முடிந்த பின்பு எப்பொழுது வெளியிடுகிறது? ஜென்ரலாக ஒரு காலாண்டு முடிந்தவுடனே எப்போ வந்து ஜிடிபி அனௌன்ஸ் பண்ணுவாங்க நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல்?
1: ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செப்டம்பர் 30 வந்து அந்த காலாண்டு முடியுதுன்னா நவம்பர் கடைசி வாரத்தில் அது வெளியிடப்படுவாங்க.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். காலாண்டு முடிந்த மாதத்திலிருந்து 2வது மாதம் கடைசி வாரத்தில் வெளியிடுது. உதாரணமாக செப்டம்பர் 30 முடிந்த 2வது காலாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நவம்பர் கடைசி வாரத்தில் வெளியிடுகிறார்கள். இதில் ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா, அந்த வருஷத்தினுடைய 4வது காலாண்டு இருக்கு இல்லையா, அது மாத்திரம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, சப்போஸ் அது வருஷத்தினுடைய 4வது காலாண்டு மார்ச் 31 முடிவடையுது இல்லையா, ஸோ ஏப்ரல் மே கடைசி வாரத்துக்கு பதிலாக ஜூன் முதல் வாரத்தில், ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற சில நடைமுறை சிக்கல்களுக்காக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அந்த 1 காலாண்டு மட்டும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடுறாங்க. மற்றதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி 2 மாதம் முடிஞ்சாலும் இந்த கடைசி வாரத்தில். சி அணியினர் நல்லா கேட்டுக்கோங்க. நுகர்வோர் குறியீட்டுக்கு முன்பாக இந்தியாவின் முதன்மை பணவீக்க குறியீட்டு அளவாக எந்த குறியீடு இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கைக்கான முக்கிய இலக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது? பிஃபோர் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் விச் இண்டெக்ஸ் வாஸ் யூஸ்ட் அஸ் இந்தியாஸ் பிரைமரி இன்ஃப்ளேஷன் கேஜ் பை ஆர்பிஐ ஃபார் மார்

0: மானிட்டரி பாலிசி.
1: ஹோல்சேல் ப்ரைஸ்,
0: அவ்வளோதான். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ரொம்ப சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இது ஒரு பொது சுற்று தான். முதல்ல ஏ அணிக்கு, இந்தியாவில் மொத்தம் எத்தனை பேமெண்ட் வங்கிகள் செயல்பாட்டில் உள்ளன, பேமெண்ட் பேங்க்ஸ்?
1: 6.
0: 6 மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 6 பேமெண்ட் வங்கிகள் என்பவை கடன் வழங்காமல், கிரெடிட் கார்டு வழங்காமல், பொதுமக்களிடமிருந்து குறைந்தபட்ச வைப்பு தொகையை பெற்று, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், சேமிப்பு கணக்கு மற்றும் ஏடிஎம் கார்டு போன்ற சேவைகளை வழங்கி வருகிறது. அடுத்த கேள்வி பி அணிக்கு. இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ் ICA எனப்படும் முக்கிய தொழில்களின் குறியீட்டில் மொத்தம் எத்தனை தொழில்கள் சேர்க்கப்பட்டுள்ளன? ஹவு மெனி இண்டஸ்ட்ரீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ்?
1: 8.
0: 8 மிகச்சரியான விடை. அந்த 8 என்னன்னா, இயற்கை எரிவாயு, நிலக்கரி, சுத்திகரிப்பு பொருட்கள், கச்சா எண்ணெய், சிமெண்ட், மின்சாரம், எஃகு மற்றும் உரங்கள் ஆகும். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. அஞ்சல் அகங்களில் அளிக்கப்படும் மாதாந்திர வருவாய் கணக்கில் தனிநபர் அதிகபட்சமாக எவ்வளவு ரூபாயை வைப்பு தொகையாக செலுத்தலாம்? அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் MIS-னு ஒன்று இருக்கு, அதில் இண்டிவிஜுவலாக மேக்ஸிமம் எவ்வளோ ரூபாய் நீங்கள் போடலாம்?
1: ரூபாய் 9 லட்சம்.
0: 9 லட்சம் மிகச்சரியான விடை. இதன் வட்டி விகிதம் 7.4%. இப்போ 1ஆம் தேதி ஜூலையிலேருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த 7.4% அப்ளிகபிள். இதில் சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ நம்ம அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா?
1: 8 ரவுண்ட்ஸோட முடிவில் ஏ டீம் 60 பாயிண்ட்ஸ், பி டீம் 65 பாயிண்ட்ஸ், சி டீம் 80 பாயிண்ட்ஸ்.
0: இதுவரை நடந்த 8 சுற்றுகளில் ஏ அணியினர் 60 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள், பி அணியினர் 65 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள், சி அணியினர் 80 மதிப்பெண்களை பெற்று முன்னிலையில் இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சுற்றுகள் வர இருக்கின்றன. அடுத்த சுற்றுகள்லாம் நீங்கள் நிறைய மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை வரும் வாரம் கேட்டு ரசிக்கலாம்.
2: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்வியா ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: இளைய பாரதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக.
3: அனைவருக்கும் என் வணக்கம். என் பெயர் சா ரோஹிணி வித்யா. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு இளைய தலைமுறையின் கனவுகள். ஒரு நாட்டின் மிகப்பெரிய பலம் அதன் கட்டிடங்கள் அல்ல, அதன் பணம் அல்ல, அதன் இயற்கை வளங்கள் மட்டுமல்ல. அந்த நாட்டின் உண்மையான பலம் இளைஞர்கள் தான். ஏனெனில் இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள், நாளைய சிந்தனையாளர்கள், நாளைய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி. ஆனால் அதைவிட முக்கியமானது என்னவென்றால், இளைஞர்கள் இன்றைய சமூகத்தையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர்கள். ஒவ்வொரு தலைமுறைக்கும் தனித்துவமான அடையாளம் இருக்கும். சில தலைமுறைகள் போராட்ட அடையாளம் பெறும், சில தலைமுறைகள் கண்டுபிடிப்பால் அடையாளம் பெறும், சில தலைமுறைகள் தொழில்நுட்ப வளர்ச்சியால் அடையாளம் பெறும். அதே போல இன்றைய இளைய தலைமுறை மிகவும் வேகமான மாற்றங்களின் காலத்தில் வாழ்கிறது. இந்த தலைமுறையின் கனவுகள் மிக பரந்தவை, மிக ஆழமானவை மற்றும் மிகவும் எதிர்காலத்தை நோக்கியவை. கனவு என்பது நாம் தூங்கும் போது காண்பதல்ல, நம்மை தூங்க விடாமல் நம்மை முயற்சி செய்ய வைக்கும் எண்ணமே உண்மையான கனவு. ஒரு மனிதனின் கனவு இல்லாமல் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை திசையற்ற பயணம் போல ஆகிவிடும். எந்த இலக்கையும் அடைய முடியாது. அதனால் கனவு என்பது வாழ்க்கையின் முதல் அடித்தளம். இன்றைய இளைஞர்கள் பல்வேறு துறைகளில் கனவு காண்கிறார்கள். சிலர் மருத்துவராக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள், சிலர் பொறியாளராக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள், சிலர் ஆசிரியராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள், சிலர் விஞ்ஞானியாக வேண்டும் என்று ஆசை.

செயல்படுகிறார்கள். சிலர் தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். சிலர் சமூக சேவையில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிலர் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரின் கனவும் வேறுபட்டதாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரே அடிப்படையாக உள்ளது உழைப்பு மட்டுமே. ஆனால் கனவு என்பது மட்டும் போதாது, அந்த கனவை அடைய தொடர்ந்து உழைக்க வேண்டும். உழைப்பு இல்லாத கனவு வெறும் கற்பனை மட்டுமே. உழைப்புடன் கூடிய கனவுதான் வெற்றியாக மாறும். இன்றைய உலகம் போட்டிகள் நிறைந்த உலகமாக உள்ளது. கல்வி, வேலை, விளையாட்டு, தொழில் என எந்த துறையிலும் கடுமையான போட்டிகள் உள்ளன. அதனால் திறமை மட்டும் போதாது, அதோடு ஒழுக்கம், பொறுமை, முயற்சி, நேர்மை ஆகியவையும் அவசியம். கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களை பெறுவதற்கான கருவி அல்ல. கல்வி என்பது மனிதனை முழுமையாக மாற்றும் ஒரு சக்தி. கல்வி நமக்கு அறிவை மட்டும் தருவதல்ல, சிந்திக்கும் திறனையும் முடிவெடுக்கும் திறனையும் சமூக பொறுப்பையும் வழங்குகிறது. ஒரு நல்ல கல்வி பெற்ற இளைஞன்தான் ஒரு நல்ல சமூகத்தையும் உருவாக்க முடியும். இன்றைய இளைஞர்களின் முக்கியமான கனவுகளில் ஒன்று பொருளாதார சுதந்திரம். தங்கள் குடும்பத்தை உயர்த்த வேண்டும், பெற்றோர்களின் கஷ்டத்தை குறைக்க வேண்டும், தங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே பலரின் நோக்கம். இது மிகவும் நல்ல கனவு. ஏனெனில் தனிப்பட்ட வளர்ச்சி குடும்ப வளர்ச்சியாகவும் சமூக வளர்ச்சியாகவும் மாற வேண்டும். இன்றைய இளைஞர்கள் தொழில்நுட்ப உலகத்தில் வளர்ந்து வருகின்றனர். கைபேசி இணையம், செயற்கை நுண்ணறிவு, கணினி சமூக வலைதளங்கள் அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பெரிய பகுதியாகிவிட்டன. இந்த தொழில்நுட்பம் ஒரு பக்கம் பெரிய வாய்ப்புகளை தருகிறது, மறுபக்கம் கவனச்சிதறலையும் உருவாக்குகிறது. அதனால் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுவது ஒரு பெரிய சவாலாக உள்ளது. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து தங்களை ஒப்பிடுவது மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. ஆனால் ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் தனித்துவமானது. ஒருவரின் வெற்றி மற்றொருவரின் தோல்வி அல்ல, அது ஒரு ஊக்கமாக இருக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் சந்திக்கும் மற்றொரு முக்கிய பிரச்சனை மன அழுத்தம், படிப்பழுத்தம், வேலை அழுத்தம், குடும்ப எதிர்பார்ப்பு, சமூக எதிர்பார்ப்பு ஆகியவை அவர்களை பாதிக்கின்றன. ஆனால் தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, அது வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு மட்டுமே. ஒவ்வொரு தோல்வியும் நம்மை வலிமையாக்குகிறது. இன்றைய தலைமுறையின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அவர்கள் சமூக மாற்றத்தையும் கவனமாக கொண்டுள்ளனர். மரக்கன்றுகள் நடுதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக சேவை, விலங்கு பாதுகாப்பு போன்றவற்றில் இளைஞர்கள் அதிகமாக ஈடுபடுகின்றனர். இது மிகவும் நல்ல மாற்றம். இளைஞர்கள் இன்று வேலை தேடுபவர்களாக மட்டும் இல்லாமல் வேலை உருவாக்குபவர்களாகவும் மாறி வருகின்றனர். புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், புதிய வணிக யோசனைகள் அனைத்தும் இளைஞர்களிடம் இருந்து உருவாக்குகின்றன. இது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானதாகும். உடல் ஆரோக்கியமும் இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் முக்கியம். நல்ல உணவு, நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, நேர்மையான பழக்கங்கள் ஆகியவை வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் எந்த கனவையும் அடைய முடியாது. மனித வாழ்க்கையில் பணம் முக்கியமானது. ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. மனித நேயம், அன்பு, கருணை, மரியாதை ஆகியவை வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள். இவை இல்லாமல் எந்த வெற்றியும் முழுமையடையாது. இளைஞர்கள் தங்கள் பெற்றோரின் தியாகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் அது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவே. அதனால் பெற்றோரின் கனவுகளை மதிக்க வேண்டும். ஆசிரியர்களும் வாழ்க்கைக்கு வழிகாட்டிகள், அவர்களின் வழிகாட்டுதலையும் மதிக்க வேண்டும். இன்றைய தலைமுறையில் திறமை அதிகமாக உள்ளது. ஆனால் திறமை மட்டும் போதாது, அந்த திறமைக்கு உழைப்பு சேர்த்தால் வெற்றி கிடைக்கும். ஒழுக்கம் சேர்ந்தால் சாதனை கிடைக்கும். பொறுமை சேர்ந்தால் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும். தன்னம்பிக்கை என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான சக்தி. என்னால் முடியும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் எந்த இலக்கும் முடியாதது அல்ல. ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இளைஞர்கள் ஒரே நாளில் வெற்றியை எதிர்பார்க்க கூடாது. வெற்றி என்பது தொடர்ச்சியான முயற்சியின் விளைவு. ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேற வேண்டும். இன்றைய இளைஞர்கள் உலகளாவிய சிந்தனையோடு வளர வேண்டும். தங்கள் வெற்றியோடு சமூக வளர்ச்சியையும் இணைக்க வேண்டும். மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும். இன்றைய இளைஞர்கள் தலைமுறையின் கனவுகளை நாம் இன்னும் ஆழமாக பார்த்தால் அது வெறும் தனிப்பட்ட வெற்றியை மட்டும் நோக்கி இருக்காது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. பல இளைஞர்கள் இன்று தங்களின் கனவுகளை சமூகத்துடன் இணைத்து பார்க்க தொடங்கியுள்ளனர். அதாவது, நான் மட்டும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை தாண்டி என் சமூகமும் என் நாடும் வளர வேண்டும் என்ற சிந்தனையை உருவாகி வருகிறது. இது மிகவும் ஆரோக்கியமான மாற்றம். ஏனெனில் ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி தனி மனித வளர்ச்சியில் மட்டுமல்ல, சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தில் தான் இருக்கிறது. இன்றைய உலகில் இளைஞர்கள் பல புதிய சவால்களை எதிர்கொள்கிறார்கள். வேலைவாய்ப்பு, போட்டி அதிகரித்துள்ளது. திறமைகள் மட்டுமல்ல, அனுபவமும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்பம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தங்களை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வது அவசியமாகிறது. ஒரே திறமையில் நின்றுவிடாமல் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வது இன்றைய தலைமுறையின் முக்கிய தேவையாகிறது. இது அவர்களின் கனவுகளை அடைய உதவும் ஒரு முக்கிய கருவியாக மாறுகிறது. இளைஞர்கள் வாழ்க்கையில் நேர மேலாண்மை மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு நாள் 24 மணி நேரம் அனைவருக்கும் சமமாக உள்ளது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை வெற்றியை தீர்மானிக்கிறது. சிலர் நேரத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேறுகிறார்கள், சிலர் அதை வீணாக்குகிறார்கள். ஆனால் கனவுகளை அடைய விரும்பும் ஒவ்வொரு இளைஞனும் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தலைமுறையில் இன்னொரு முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை குறைவு. பல இளைஞர்கள் தங்கள் திறமையை சந்தேகிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு

ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமை இருக்கிறது. அதை கண்டுபிடித்து வளர்த்துக் கொள்வதே முக்கியம். ஒருவர் மற்றொருவரை பார்த்து தன்னை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொருவரின் பயணமும் வேறுபட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்கள் கனவுகளை நோக்கி செல்லும் போது பல தடைகளை சந்திக்கிறார்கள். சில நேரங்களில் தோல்வி வரும், சில நேரங்களில் நிராகரிப்பு வரும், சில நேரங்களில் விமர்சனம் வரும். ஆனால் அந்த தடைகள் அனைத்தும் அவர்களை நிறுத்துவதற்காக அல்ல, அவர்களை வலுப்படுத்துவதற்காகவே வருகின்றன. ஒரு மரம் காற்றை சந்திக்காமல் வலுவாக வளர முடியாது. அதே போல மனிதனும் சவால்களை சந்திக்காமல் வலிமையடைய முடியாது. இளைஞர்கள் இன்று தொழில்நுட்பத்தின் மூலம் உலகத்தையே கையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதே முக்கியம். சிலர் அதை கற்றுக்கொள்ள பயன்படுத்துகிறார்கள், சிலர் அதை நேரத்தை வீணாக்க பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தொழில்நுட்பம் ஒரு கருவி மட்டுமே, அதை பயன்படுத்தும் விதமே வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இன்றைய இளைஞர்கள் மனநல ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும். மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் அது கனவுகளை பாதிக்கும். ஆனால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது, நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்வது, நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்வது ஆகும். இளைஞர்களின் கனவுகளை நாம் இன்னும் விரிவாக பார்க்கும் போது அது தனிப்பட்ட சாதனைகளுக்கு அப்பால் ஒரு பெரிய சமூக பொறுப்பாகவும் மாறுகிறது என்பதை உணர முடிகிறது. இன்றைய இளைஞர்கள் உலகத்தை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கிறார்கள். அவர்கள் பழைய சிந்தனைகளை மட்டும் பின்பற்றாமல் புதிய சிந்தனைகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இந்த மாற்றம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் எந்த ஒரு சமூகமும் வளர வேண்டும் என்றால் புதிய சிந்தனை அவசியம். இன்றைய தலைமுறைக்கு தகவல் கிடைப்பது மிகவும் எளிதாகிவிட்டது. இணையம், சமூக வலைதளங்கள் மூலம் உலகில் எந்த மூலையில் இருந்தும் அறிவை பெற முடிகிறது. ஆனால் இந்த தகவல் அதிகம் கிடைப்பது ஒரு பக்கம் வாய்ப்பாக இருந்தாலும் மறுபக்கம் கவனச்சிதறலையும் உருவாக்குகிறது. அதனால் இளைஞர்கள் எந்த தகவலை பயன்படுத்த வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியான தகவல் மட்டுமே சரியான முடிவுகளை வழிவகுக்கும். இளைஞர்களின் கனவு வெறும் வேலைக்கான இலக்காக மட்டும் இருக்கக்கூடாது, அது வாழ்க்கையின் முழு நோக்கமாக இருக்க வேண்டும். சிலர் பணம் சம்பாதிப்பதை மட்டுமே இலக்காக கொள்கிறார்கள். ஆனால் உண்மையான வெற்றி என்பது பணத்தோடு மட்டும் முடிவதில்லை, அது மன நிம்மதி, சமூக மரியாதை, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் சமூக பங்களிப்பு ஆகியவற்றையும் கொண்டிருக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் பலர் தங்கள் கனவுகளை அடைய வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புகிறார்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றாலும் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி அதன் இளைஞர்களின் பங்களிப்பில் தான் உள்ளது. அவர்கள் தங்கள் நாட்டிலேயே புதிய வாய்ப்புகளை உருவாக்கினால் அது நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூக நிலையையும் உயர்த்தும். இளைஞர்களின் வாழ்க்கையில் வழிகாட்டுதல் மிகவும் முக்கியமானது. பெற்றோர், ஆசிரியர்கள், மூத்தவர்கள் ஆகியோர் அவர்கள் சரியான வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் அதைவிட முக்கியமானது இளைஞர்கள் தங்களுக்குள் உருவாக்கும் தன்னம்பிக்கை. வெளி ஆதரவு இல்லாவிட்டாலும் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்ற நம்பிக்கை அவர்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும். இன்றைய இளைஞர்கள் சமூகத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் சக்தியாக இருக்கிறார்கள். அவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்காமல் கல்வியை மேம்படுத்தலாம், தொழில்நுட்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தலாம், சமூக சேவையில் ஈடுபடலாம். இந்த அனைத்து செயல்களும் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க உதவுகிறது. இறுதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இளைஞர்களின் கனவுகள் என்பது ஒரு தனிப்பட்ட பயணம் மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தி. அந்த கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும், முயற்சி தொடர்ந்து இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். கனவு காணுங்கள், முயற்சி செய்யுங்கள், தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள், மீண்டும் எழுங்கள், இறுதியில் வெற்றி வசமாகும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சார் ரோஹிணி வித்யா. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு இயற்கை விவசாயம், மண்ணின் மறுமலர்ச்சி. இயற்கை விவசாயம் என்பது மனித குலத்தின் எதிர்காலம் என்பதாகும். மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் மிகவும் முக்கியமானது உணவு. மனிதன் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்தாலும், எவ்வளவு அறிவியல் முன்னேற்றம் கண்டாலும் உணவு இல்லாமல் ஒரு நாளும் வாழ முடியாது என்பது மாற்ற முடியாத உண்மை. அந்த உணவை உருவாக்கும் மிக முக்கியமான துறை விவசாயம். விவசாயம் இல்லாமல் மனித வாழ்க்கை இயங்கவே முடியாது. ஆனால் இன்று அந்த விவசாயம் பல சவால்களை சந்தித்து வருகிறது. மண் தனது இயற்கை வளத்தை இழந்து வருகிறது. நீர் வளங்கள் குறைகின்றன. காற்று மாசுபடுகிறது. காலநிலை மாற்றம் அதிகரிக்கிறது. உயிரினங்கள் குறைகின்றன. மனித ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. உணவின் தரமும் குறைகிறது. இந்த அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடைய பிரச்சனைகள். இதன் காரணமாக உலகம் இன்றும் திரும்பி பார்க்க தொடங்கியிருப்பது இயற்கை விவசாயமாகும். இயற்கை விவசாயம் என்பது ரசாயன உரங்களை, செயற்கை பூச்சிக்கொல்லிகளையும் தவிர்த்து இயற்கையோடு இணைந்து விவசாயம் செய்வது மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவமாகும். மனிதன் இயற்கையோடு போராட வேண்டியவன் அல்ல, இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டியவன் என்பதை இது உணர்த்துகிறது. மண் என்பது உயிருள்ள ஒரு அமைப்பு. அதில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், மண்புழுக்கள் போன்றவை வாழ்கின்றன. அவை அனைத்தும் இணைந்து மண்ணை வளமாக வைத்திருக்கின்றன. ஆனால் அதிகப்படியான ரசாயன பயன்பாடுகள் இந்த உயிரினங்களை அழித்து மண்ணின் இயற்கை சக்தியை குறைக்கிறது. இதனால் பயிர்கள் வளர்ச்சி குறைகிறது, விளைச்சல் தரம் குறைகிறது, நிலம் முற்றிலும் பாதிப்படைகிறது. இன்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது தண்ணீர் பற்றாக்குறையாகும். ஒரு காலத்தில் கிணறுகள் நிரம்பி இருந்தன, ஆறுகள் ஓடி இருந்தன.

ஏரிகள் நிறைந்திருந்தன. ஆனால் இன்று பல இடங்களில் குடிநீருக்கே மக்கள் போராடும் நிலை உருவாகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் மண்ணில் நீர் தாங்கும் திறன் குறைந்துவிட்டது. இயற்கை விவசாயம் மண்ணின் உயிரியல் அமைப்பை பாதுகாப்பதன் மூலம் நீரை தக்க வைக்கிறது, மழைநீரை நிலத்தில் சேமிக்கிறது, நிலத்தடி நீர் வளத்தை அதிகரிக்கிறது. இதனால் நீர் சுழற்சி இயற்கையாக நிலைநிறுத்தப்படுகிறது. காலநிலை மாற்றம் இன்று மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. வெப்பநிலை அதிகரிப்பு, மழை மாற்றம், புயல்கள், வறட்சி போன்றவை விவசாயத்தை மனித வாழ்க்கையையும் நேரடியாக பாதிக்கின்றன. ஆனால் இயற்கை விவசாயம் இந்த மாற்றங்களுக்கு எதிராக மண்ணை வலுப்படுத்தப்படுகிறது. பல்வேறு பயிர்களை இணைத்து பயிரிடுதல், மண்ணை மூடி பாதுகாத்தல், இயற்கை உரங்களை பயன்படுத்துதல், பசுந்தாள் உரம் வளர்த்தல் போன்ற முறைகள் நிலத்தின் நிலைத்தன்மையை அதிகரிக்கப்படுகின்றது. இயற்கை விவசாயத்தின் மிக முக்கியமான அம்சம் பல்லுயிர் பாதுகாப்பாகும். ஒரு விவசாயி நிலத்தில் பறவைகள், தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், மண்புழுக்கள், சிறிய பூச்சிகள் என பல உயிரினங்கள் வாழ்கின்றன. இவை அனைத்தும் இயற்கை சமநிலையை பாதுகாக்கின்றன. தேனீக்கள் மகரந்த சேர்க்கை மூலம் உணவு உற்பத்தியை அதிகரிக்க பறவைகள் பூச்சிகள் கட்டுப்படுத்துகின்றன. மண்புழுக்கள் மண்ணை வளமாக்குகின்றன. ஆனால் ரசாயனங்கள் இவற்றை அழிக்கின்றன. இதனால் இயற்கை சமநிலை குலைகிறது. இயற்கை விவசாயம் இந்த உயிரினங்களை பாதுகாக்கிறது. இன்று நாம் உண்ணும் உணவின் தரம் மிகவும் முக்கியமானது. உணவு என்பது வயிற்றை நிரப்புவதற்காக மட்டுமல்ல, அது உடலின் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிறது. அதிக ரசாயனங்கள் கொண்ட உணவு பல நோய்களை உருவாக்குகிறது. அதனால் மக்கள் இன்று ஆரோக்கியமான உணவை தேடத் தொடங்கியுள்ளனர். இயற்கை விவசாயம் இந்த தேவைகளுக்கு சரியான தீர்வாக உள்ளது. ஒரு தூய்மையான, பாதுகாப்பான, ஊட்டச்சத்து நிறைந்த உணவை வழங்குகிறது. இயற்கை விவசாயம் மனிதனுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறது. அது பொறுமை, தொடர்ச்சி, அன்பு, கவனம் ஆகியவற்றை வளர்க்கிறது. ஒரு விதை உடனே மரமாக மாறாது, அதற்கு காலம் தேவை. அதே போல வாழ்க்கையிலும் எந்த வெற்றியும் உடனடியாக கிடைக்காது. முயற்சி மற்றும் பொறுமை அவசியம் என்பதே இயற்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைய இளைஞர்கள் விவசாயத்தை ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்க வேண்டும். விவசாயம் என்பது பழைய தொழில் அல்ல, அது அறிவியல், தொழில்நுட்பம், மேலாண்மை, சந்தை அறிவு மற்றும் இயற்கை அறிவு ஆகிய அனைத்தும் சேர்ந்த ஒரு துறை. இன்று பலர் நகர வாழ்க்கையில் இருந்து விலகி இயற்கையை தேடி மாடித்தோட்டம் அமைத்து வருகின்றனர். இது மிகவும் நல்ல மாற்றம். சிறிய இடத்திலும் காய்கறி, கீரைகள், மூலிகைகள் வளர்க்க முடியும். இது உணவின் தரத்தை உயர்த்துகிறது, மன அமைதியை தருகிறது, இயற்கையோடு மீண்டும் இணைக்கிறது. இன்று பெண்களின் பங்களிப்பும் இயற்கை விவசாயத்தில் முக்கியமாக உள்ளது. வீட்டுத் தோட்டம், விதை சேமிப்பு, இயற்கை உர தயாரிப்பு, சிறு விவசாய முயற்சிகள் மூலம் அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெரிய பங்களிப்பு செய்கிறார்கள். இன்றைய குழந்தைகளுக்கு இயற்கையின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். உணவு எங்கிருந்து வருகிறது, விவசாயி எவ்வளவு உழைக்கிறார், ஒரு விதை எப்படி வளர்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் உணவின் மதிப்பை உணர்வார்கள். இயற்கை விவசாயம் பொருளாதார ரீதியாகவும் விவசாயிகளுக்கு உதவுகிறது. ரசாயன செலவு குறைகின்றன, நிலம் நீண்ட காலம் வளமாக இருக்கும், கடன் சுமை குறைகிறது, சுயசார்பு அதிகரிக்கிறது. இன்று மனிதன் இயற்கையை பயன்படுத்துகிறான், ஆனால் அதை பாதுகாக்கும் பொறுப்பையும் ஏற்க வேண்டும். நாம் பயன்படுத்தும் மண், நீர், காற்று அனைத்தும் அடுத்த தலைமுறையிடமிருந்து கடனாக பெற்றவை. அவற்றை பாதுகாப்பது நமது கடமை. இயற்கை விவசாயத்தை நாம் மேலும் ஒரு சமூக மாற்றமாக, இயக்கமாக பார்க்க வேண்டும். இது ஒரு தனி விவசாயியின் முயற்சி மட்டுமல்ல, ஒரு முழு சமூகத்தின் சிந்தனை மாற்றமாக இருக்க வேண்டும். இன்று நாம் பயன்படுத்தும் உணவு சந்தை முறையும் உற்பத்தி முறையும் பெரும்பாலும் லாபத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆனால் இயற்கை விவசாயம் லாபத்தையும் வாழ்க்கை தரத்தையும் சமநிலைப்படுத்துகிறது. ஒரு நிலத்தின் ஆரோக்கியம் குறைந்தால் அது மீண்டும் பழைய நிலைக்கு வர பல ஆண்டுகள் ஆகும். அதனால் குறுகிய கால லாபத்திற்காக இயற்கையை சேதப்படுத்துவது நீண்ட காலத்தில் மிகப்பெரிய இழப்பை உருவாக்குகிறது. இதை புரிந்து கொள்ளும் மனப்பான்மை வளர வேண்டும். இன்று உலக அளவில் பல நாடுகள் இயற்கை விவசாயத்தை ஒரு முக்கிய கொள்கையாக ஏற்றுக்கொள்கின்றன. காரணம், ரசாயன விவசாயத்தின் பின்விளைவுகளை தெளிவாக தெரிந்துவிட்டன. மண் சோர்வு, நீர் மாசு, உணவு விஷத்தன்மை போன்றவை அதிகரிக்கிறது. இதனால் மக்கள் மீண்டும் இயற்கை முறைகளுக்கு திரும்புகிறார்கள். இது ஒரு திருப்பு முனை மாற்றமாகும். மனிதன் தனது தவறுகளை உணர்ந்து இயற்கையோடு சமாதானமாக வாழ முயற்சிக்கிறான் என்பதை காட்டுகிறது. இயற்கை விவசாயம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்யும். வெளிநாட்டு உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மீது சார்ந்திருப்பது குறையும் போது செலவுகள் குறைகின்றன. அதே நேரத்தில் உள்ளூர் வளங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இது கிராம பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது. கிராமங்கள் சுயசார்பு அடைவது ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு அடித்தளமாகும். விவசாயிகள் கடன் சுமையிலிருந்து விடுபட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்பட முடியும். இயற்கை விவசாயம் மனிதனின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. தூய்மையான உணவு உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இயற்கையோடு நேரடி தொடர்பு மன அழுத்தத்தை குறைக்கிறது. மண், செடி, மரம் ஆகியவற்றுடன் தொடர்பு கொள்ளும் மனிதன் மன அமைதியை அதிகமாக அனுபவிக்கிறான். இது இன்று நகர

வாழ்க்கையில் மிகவும் தேவைப்படும் ஒன்று. இன்று நாம் வாழும் உலகம் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வேகத்தில் இயற்கை பின்னால் தள்ளப்படுகிறது. இந்த சமநிலையற்ற வளர்ச்சி எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். இதனால் வளர்ச்சி என்பது இயற்கையை பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அது அதன் இயற்கை வளங்களை அழித்து முன்னேறக்கூடாது, அதே வளங்களை பாதுகாத்து முன்னேற வேண்டும். இயற்கை விவசாயம், கல்வி, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் ஆகியவற்றுடன் இணைக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் விவசாயத்தை நேரடியாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இதனால் அவர்கள் உணவின் மதிப்பையும் இயற்கையின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வார்கள். இது எதிர்கால சமூகத்தின் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்று பல நகரங்களில் வீட்டுத் தோட்டம் வளர்த்து வருகிறார்கள். இது ஒரு சிறிய தொடக்கம் என்றாலும் அதன் தாக்கம் மிகப்பெரியது. மக்கள் தாங்களாகவே உணவு உற்பத்தியில் ஈடுபடும் போது உணவின் மதிப்பு அதிகரிக்கிறது. இதனால் உணவு வீணாக்குதல் குறைகிறது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உருவாகிறது. இயற்கை விவசாயம் பற்றி பேசும்போது நாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இயற்கையிலிருந்து பிரிந்து வாழ முடியாது என்பதே. நகர வாழ்க்கையில் நாம் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அந்த வசதிகள் அனைத்தும் இயற்கை வளங்களில் இருந்துதான் வருகிறது. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு அனைத்தும் இயற்கையின் கொடை. ஆனால் இந்த இயற்கை வளங்களை நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் திரும்பி தருவது குறைந்து வருகிறது. இதனால் இயற்கை சமநிலை பாதிப்படைகிறது. இன்று பல இடங்களில் நிலத்தின் உற்பத்தி திறன் குறைந்து வருகிறது. ஒரு காலத்தில் ஒரு ஏக்கரில் கிடைத்த விளைச்சல் இன்று அதே அளவிற்கு கிடைப்பதில்லை. இதற்கு காரணம் மண்ணின் உயிரியல் சக்தி குறைந்துவிட்டது. இயற்கை விவசாயம் இந்த சக்தியை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவுகிறது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மீண்டும் செயல்பட தொடங்கும் போது நிலம் தானாகவே வளம் பெறுகிறது. இது இயற்கையின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று. இயற்கை விவசாயம் மனிதனுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் கற்றுத்தருகிறது. ஒரு விவசாயி பொறுமையாக காத்திருக்க வேண்டும், இயற்கையின் நேரத்தை மதிக்க வேண்டும், காலநிலையை கவனிக்க வேண்டும். இந்த பண்புகள் வாழ்க்கையிலும் முக்கியமானவை. இன்று நாம் எல்லாவற்றையும் விரைவாக பெற விரும்புகிறோம். ஆனால் இயற்கை நமக்கு கற்றுத்தருவது மெதுவான ஆனால் நிலையான வளர்ச்சிதான். இன்று சமூகத்தில் பலர் ஆரோக்கியத்தை பணம் செலவழித்து தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆரோக்கியம் நாம் தினமும் சாப்பிடும் உணவில்தான் உள்ளது. உணவு தூய்மையாக இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் உணவின் தரத்தை உயர்த்துவது மிகவும் முக்கியம். இயற்கை விவசாயம் அந்த தரத்தை உறுதி செய்யும் ஒரு வழியாக உள்ளது. இயற்கை விவசாயம் ஒரு நாட்டின் பல கால பாதுகாப்புக்கும் உதவுகிறது. உணவு பாதுகாப்பு என்பது ஒரு நாட்டின் மிக முக்கியமான அடிப்படை தேவையாகும். வெளிநாடுகளில் இருந்து உணவை முழுமையாக சார்ந்திருப்பது ஒரு நாட்டிற்கு ஆபத்தானது. அதனால் உள்ளூரிலேயே இயற்கையாக உணவு உற்பத்தி செய்யும் திறன் அதிகரிக்க வேண்டும். ஒரு நாட்டின் தன்னிறைவை உறுதி செய்யும். இன்று பல இளைஞர்கள் நகரங்களில் வேலை தேடி செல்கிறார்கள். ஆனால் விவசாயத்திலும் நிறைய வேலை வாய்ப்பு உள்ளன. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்ற முடியும். இயற்கை விவசாயம் அதற்கான ஒரு நல்ல அடித்தளம். ஆர்கானிக் பொருட்கள் இன்று உலகளவில் பெரிய சந்தை உள்ளது. இதை பயன்படுத்தி இளைஞர்கள் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும். எனவே நாம் அனைவரும் இயற்கை விவசாயத்தை ஆதரிப்போம், விவசாயியை மதிப்போம், மண்ணை பாதுகாப்போம், மழைநீரை சேமிப்போம், மரங்களை வளர்ப்போம், நெகிழியின் பயன்பாட்டை குறைத்து ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். நன்றி.

அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் மாமுத்துலக்ஷ்மி. இன்று நான் மிகவும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் பேசப்போகும் தலைப்பு விளையாட்டுத் துறையில் இந்திய பெண்களின் சாதனைகள் என்பதாகும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை அளவிடும் பல காரணங்களில் விளையாட்டுத் துறையும் முக்கியமான ஒன்றாகும். கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம் போன்ற துறைகளில் பெண்கள் முன்னேறி வரும் இந்த கட்ட காலத்தில் விளையாட்டுத் துறையிலும் இந்திய பெண்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் அளவிற்கு சாதனைகளை படைத்து வருகின்றனர். இன்று நாம் தொலைக்காட்சியை திறந்தாலும், செய்தித்தாள்களை படித்தாலும், சமூக ஊடகங்களை பார்த்தாலும் இந்திய பெண்களின் வெற்றி செய்திகளை அடிக்கடி காண முடிகிறது. ஆனால் இந்த வெற்றிகளுக்கு பின்னால் பல ஆண்டுகால உழைப்பு, எண்ணற்ற சவால்கள், பல தியாகங்கள் மற்றும் அசைக்க முடியாத மன உறுதி மறைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை தாண்டி வெளியில் செல்வதற்கே தயங்கிய சமூகத்தில் வாழ்ந்தனர். விளையாட்டில் பங்கேற்பது என்பது பெண்களுக்கும் மிகவும் கடினமான ஒன்றாக கருதப்பட்டது. ஆனால் இன்று அதே பெண்கள்தான் ஒலிம்பிக் மேடையில் தேசிய கொடியை உயர்த்தி உலகின் பாராட்டுகளை பெற்று வருகின்றனர். விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல. அது ஒழுக்கம், தன்னம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி மற்றும் தலைமைத்துவம் ஆகியவற்றை கருத்து தரும் வாழ்க்கை பாடமாகும். உடல் வலிமையை மட்டுமல்லாமல் மன வலிமையையும் வளர்க்கும் ஒரு சக்தியாக விளையாட்டு திகழ்கிறது. இந்த சக்தியை உணர்ந்த இந்திய பெண்கள் தங்கள் திறமைகளை உலக அரங்கில் நிரூபித்து வருகின்றனர். இந்திய பெண்களின் விளையாட்டு வரலாறு. இந்தியாவில் பெண்கள் விளையாட்டில் ஈடுபடுவது இன்று போல் எளிதாக இருக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் விளையாட்டில் பங்கேற்பது சமூகத்தில் பெரிய வரவேற்பை பெறவில்லை. குடும்ப பொறுப்புகள், பொருளாதார தட்டுப்பாடுகள், போதுமான பயிற்சி வசதிகள் இல்லாமை, பாதுகாப்பு குறித்து அச்சங்கள் போன்ற பல தடைகள் இருந்தன. இருப்பினும் சில பெண்கள் இந்த தடைகளை பொருட்படுத்தாமல் தங்கள் கனவுகளை நோக்கியே பயணித்தனர். அவர்களின் வெற்றிகள் மற்ற பெண்களுக்கும் நம்பிக்கையை அளித்தன. அவர்கள் போட்ட பாதையில் இன்று ஆயிரக்கணக்கான பெண்கள் பயணித்து வருகின்றன. இந்த விளைவாக இந்தியாவில் பெண்கள் விளையாட்டின் வளர்ச்சி கடந்த சில நாளாக மிக வேகமாக உயர்ந்துள்ளது. தடகளத்தில் இந்திய பெண்களின் சாதனைகள். இந்திய பெண்களின் விளையாட்டு சாதனைகளை பற்றி பேசும்போது தடகள துறையை முதலில் குறிப்பிட வேண்டும். தடகளம் என்பது விளையாட்டுகளின் தாய் என்று அழைக்கப்படுகிறது. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், எரிதல் போட்டிகளில் போன்ற பல பிரிவுகளை உள்ளடக்கியது. இந்த துறையில் இந்தியாவின் மிக முக்கியமான பெயராக விளங்குபவர் பி.டி. உஷா. கேரளாவை சேர்ந்த இவர் இந்திய விளையாட்டுத் துறையின் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்களில் ஒருவர். மிக குறைந்த வசதிகளுடன் தனது பயணத்தை தொடங்கிய அவர் ஆசியா விளையாட்டு போட்டிகளில் பல பதக்கங்களை வென்று இந்தியாவின் பெருமையை உயர்த்தினர். அவருடைய வேகம், கட்டுப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக இந்தியாவின் பறக்கும் ராணி என்ற பெயரை பெற்றார். அவரது சாதனைகள் இந்திய பெண்களுக்கு ஒரு புதிய பாதையை திறந்தன. நம்மாலும் முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கின. இன்று இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பெண் தடகள வீராங்கனைகளை உருவாக்கியிருப்பதற்கு அவர் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. அதேபோல் ஹிமா தாஸ் தனது இளம் வயதிலேயே உலக அளவில் கவனம் பெற்றார். அசாம் மாநிலத்தின் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் உலக இளையோர் தடகள

போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். அவரது வாழ்க்கை கிராமப்புறங்களில் இருக்கும் திறமைகளும் உலகை வெல்ல முடியும் என்பதை நிரூபிக்கிறது. பேட்மிண்டன் இந்திய பெண்களின் எழுச்சி. இந்தியாவில் மிகவும் வேகமாக வளர்ச்சி பெற்ற விளையாட்டுகளில் பேட்மிண்டன் முக்கியமானது. இந்த வளர்ச்சிக்கு பின்னால் இந்திய பெண்களின் பங்களிப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. சைனா நேவால். இந்திய பேட்மிண்டனை உலக அளவில் கொண்டு சென்ற முன்னோடிகளில் ஒருவர் இவர். சிறு வயதிலிருந்தே கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு உலகின் முன்னணி வீராங்கனைகளில் ஒருவராக உயர்ந்தார். ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனைகளை என்ற பெருமையும் பெற்றார் இவர். அவரது வெற்றி இந்தியாவில் பேட்மிண்டன் விளையாட்டின் மீது மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியது. பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பேட்மிண்டன் பயிற்சிக்கு அனுப்ப தொடங்கினர். பல புதிய பயிற்சி மையங்களும் உருவாக்கப்பட்டன. இந்த பயணத்தை மேலும் உயர்த்தியவர் பி.வி. சிந்து. உலக சாம்பியன்ஷிப் தங்க பதக்கம் வென்றதோடு ஒலிம்பிக்கிலும் பல பதக்கங்களை வென்று இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்தினர். அவருடைய உயரமான இலக்குகள், அமைதியான அணுகுமுறை மற்றும் கடுமையான உழைப்பு இன்று பல இளம் பெண்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது. குத்துச்சண்டையில் இந்தியாவின் பெருமை. குத்துச்சண்டை என்பது உடல் வலிமை மட்டுமல்ல, மன வலிமையும் மிகவும் அவசியமான ஒரு விளையாட்டு. இந்த துறையில் இந்தியாவின் அடையாளமாக விளங்குபவர் மேரி காம். மணிப்பூர் மாநிலத்தில் மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்த அவர் உலக சாம்பியன் பட்டங்களை பல முறை வென்றுள்ளனர். திருமணத்திற்கு பிறகும் குழந்தைகள் பிறந்த பிறகும் தனது விளையாட்டு வாழ்க்கையை தொடர்ந்து அவருடைய அசாதாரண மன உறுதியை காட்டுகிறது. பல பெண்கள் குடும்ப பொறுப்புகளால் தங்கள் கனவுகளை கைவிடும் சூழலில் மேரி காம் தனது கனவுகளையும் குடும்பத்தையும் சமநிலைப்படுத்தி உலகின் முன்னணி வீராங்கனையாக மாறினார். அவரது வாழ்க்கை வரலாறு இன்று பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஊக்க சக்தியாக கூறப்படுகிறது. மல்யுத்தத்தின் பெண்களின் வெற்றி. மல்யுத்தம் என்றால் பல ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே அதிகமாக பங்கேற்ற விளையாட்டாக கருதப்பட்டது. ஆனால் இந்திய பெண்கள் அந்த எண்ணத்தை மாற்றியமைத்துள்ளன. சாக்ஷி மாலிக். ஒலிம்பிக் பதக்கம் வென்ற போது நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அவர் வெற்றி இந்திய பெண்கள் மல்யுத்தத்தில் உலக அளவில் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளார். இந்திய விளையாட்டு துறையில் மிகவும் ஊக்கமளிக்கும் கதைகளில் ஒன்று மீராபாய் சானு அவர்களின் வாழ்க்கையை கதையாகும். மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்த அவர் தினமும் பல கிலோமீட்டர் தூர பயணம் செய்து பயிற்சிக்கு சென்றார். கடுமையான உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் மூலம் ஒலிம்பிக் வெள்ளி பதக்கம் வென்று இந்தியாவின் கவனத்தை ஈர்த்தார். அவரது வெற்றி ஒரு பதக்கம் மட்டுமல்ல, இந்தியாவின் தொலைதூர கிராமங்களிலும் உலக தரமான திறமைகள் இருக்கின்றன என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டியது. இந்திய மகளிர் கிரிக்கெட் வளர்ச்சி. இந்தியாவில் கிரிக்கெட் ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு. இந்த உணர்வில் பெண்களும் இன்று முக்கிய இடத்தை பிடித்துள்ளார். மித்தாலி ராஜ். இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் அடையாளமாக விளங்குகிறார். பல ஆண்டுகள் இந்திய அணியை திறம்பட வழிநடத்திய அவர் உலகின் சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகளில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். அதேபோல் ஹர்மன்பிரீத் கவுர் தனது அதிரடியான ஆட்டத்தின் மூலம் உலக கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இன்று இந்திய மகளிர் கிரிக்கெட் போட்டிகளுக்கு மில்லியன் கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். சதுரங்கத்தில் இந்திய பெண்களின் அறிவாற்றல். விளையாட்டு என்பது உடல் வலிமை மட்டுமல்ல என்பதை நிரூபிக்கும் துறையாக சதுரங்கம் திகழ்கிறது. கொனேரு ஹம்பி மற்றும் ரோனோவாலி ஹரிகா போன்ற வீராங்கனைகள் உலக அரங்கில் இந்தியாவின் பெயரை உற்பத்தியுள்ளனர். அவர்களின் சாதனைகள் அறிவுத்திறன், பெருமை மற்றும் திட்டமிடுதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன. பெண்கள் எதிர்கொண்ட சவால்கள். இந்திய பெண்கள் இன்று பெற்றுள்ள வெற்றிகளுக்கு பின்னால் பல சவால்கள் இருந்துள்ளன. பொருளாதார வசதியின்மை, போதுமான பயிற்சி மையங்கள் இல்லாமை, குடும்ப ஆதரவு குறைவு, சமூக விமர்சனங்கள், பாலின பாகுபாடு போன்ற பல தடைகளை அவர்கள் எதிர்கொண்டுதான் வந்தார்கள். பல வீராங்கனைகள் அதிகாலை நேரங்களில் பயிற்சிக்கு சென்று பள்ளி அல்லது கல்லூரி படிப்பையும் தொடர்ந்தனர். சிலர் தங்கள் குடும்பத்தின் பொருளாதார சுமையையும் சுமந்தனர். இருப்பினும் அவர்கள் தங்கள் கனவுகளை கைவிடவில்லை. பெண்களின் சாதனைகள் ஏற்படுத்திய சமூக மாற்றம். இன்று இந்தியாவில் பெற்றோர்கள் தங்கள் மகள்களை விளையாட்டுகளில் ஈடுபட ஊக்குவிக்கின்றனர்கள். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குகின்றன. ஊடகங்கள் பெண்களின் வெற்றிகளை பெரிதும் வெளிக்கொண்டு வருகின்றன. இதன் விளைவாக பெண்கள் மீதான சமூக கண்ணோட்டமும் மாறியுள்ளது. பெண்கள் வீட்டை பராமரிப்பவர்கள் மட்டுமல்ல, நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் சாதனையாளர்களாகவும் அவர்கள் திகழ்கிறார்கள். அரசின் பங்களிப்பு. இந்திய அரசு பெண்களின் விளையாட்டு வளர்ச்சிக்காக பல்வேறு

திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. திறமையான வீராங்கனைகளுக்கு உதவித்தொகைகள், சிறப்பு பயிற்சி முகாம்கள், சர்வதேச தரமான வசதிகள், விளையாட்டு விடுதிகள் போன்ற பல ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் கிராமப்புறங்களில் வாழும் பெண்களும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் வாய்ப்பை பெறுகின்றனர். எதிர்கால இந்திய பெண்கள். எதிர்காலத்தில் இந்தியா பெண்கள் இன்னும் பல சாதனைகளை படைப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஆயிரக்கணக்கான திறமைகள் பெண்கள் உருவாக்கி வருகின்றனர். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலும் போதுமான வசதிகளும் கிடைத்தால் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு சக்தியாக இந்தியா மாறும். அன்பு நேயர்களே, விளையாட்டு துறையில் இந்திய பெண்களின் சாதனைகள் வெறும் பதக்கங்களின் பட்டியலில் மட்டுமல்ல, அது போராட்டத்தின் வரலாறு, அது விடாமுயற்சியின் அடையாளம், அது தன்னம்பிக்கையின் வெற்றி. அவர்கள் சந்தித்த சவால்கள், தாண்டிய கனவுகள், அடைந்த வெற்றிகள் அனைத்தும் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றன. கனவு காண துணிந்தால், அதற்காக கடுமையாக உழைத்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும் என்பதை இந்திய பெண்கள் உலகிற்கு நிரூபித்துள்ளனர். இன்றைய இந்திய பெண்கள் விளையாட்டு அரங்குகளில் மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான இளைஞர்களின் இதயங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்களின் சாதனைகள் வருங்கால தலைமுறையினர்களுக்கு ஊக்கமாகவும் வழிகாட்டியாகவும் தொடரட்டும். நன்றி.

0: எங்கேயும் காதல் திரைப்படத்தில் ரிச்சர்ட் குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ்வாணி
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் பி அட்சயா ஹரிணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமைமிகு பாரதம், கோவாவின் கட்டிடக்கலை வரலாறும் சிறப்பும், எழுதியவர் எம் சண்முகவேல் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைப்பட பாடல்கள் வலம் வரும். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம் கேட்கலாம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சரவணன், 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும், மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் கருத்துக்கள், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி, சிந்தனை ஆகியன ஒலிபரப்பாகும். 8:05 9:15 திரைகாணம் கேட்கலாம். 8:45 தி டிஜிட்டல் அப்போத்திகரி ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி, எதிர்கால உடல் நலம் குறித்து ITS மருந்தக கல்லூரியின் இயக்குநரும் பேராசிரியருமான டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராஜராஜேஸ்வரி. 10:00

0: அகில பாரத இசை நிகழ்ச்சியில் தேவ்ரத் மிஸ்ரா அவர்களின் சிதார் இசை டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். மூன்று மணிக்கு பத்மினி பிக்சர்ஸின் பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். சிவாஜி கணேசன், தேவிகா, எம் ஆர் ராதா, வசந்தி, கே பாலாஜி ஆகியோருடன் பலர் நடித்துள்ளனர். பலை பாண்டிகா திரைப்பட ஒளிச்சித்திரம் 3 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: இந்த நிலைமையில நான் ஏவாளனும் யார் இருக்கிறார்கள் எனக்காக கவலைப்பட, கண்ணீர் விட, கருணை
2: காட்டி மேல வந்து இருக்கிறேன். இங்க இருக்கிற ஜனங்களை பார், உன்னை பார்த்து எவ்வளவு பரிதாபப்படுறாங்க பார்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashwani, the news read by Shagun Chopra.
6: India's first private orbital rocket Vikram 1, developed by Hyderabad-based Skyroot Aerospace, is about to be launched as part of Mission Agaman from the first launch pad at Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh. The launch will mark the first flight of an orbital class rocket fully designed and developed by an Indian private company from domestic soil. Now, we take you live to Sriharikota.
7: Zero. And we have liftoff of Vikram 1, India's first private orbital launch vehicle.
8: Normal.
7: And we have great views coming from the tracking cameras, and isn't this quite something?
9: Vikram 1 ne apni udan bhari pratham charan ka prajwalan prarambh kiya. Vikram 1 ne prakshepan path ko laang kar aakash ko bhedne ka nirnay le liya hai ek brahmastra ki tarah.
10: That's very true, Suyashan Akhil. I'm awestruck at the sheer power that Stage 1 is producing. With this, we have two of our major prime mission objectives completed, which was successful ignition and safe tower clearance.
7: That's right, and we're coming up on Max-Q now, which is...
6: Vikram 1 is named in honor of father of the Indian space program, Dr. Vikram Sarabhai. Prime Minister Narendra Modi described the mission as a historic new chapter in India's space journey. He noted that the 4-stage rocket has been designed to provide rapid and on-demand launch services. In a social media post, the Prime Minister said the mission reflects the talent, determination and entrepreneurial spirit of the country's youth, while showcasing how India's space sector reforms are unlocking new opportunities for innovation and enterprise. Defence Minister Rajnath Singh has said that for India, zero tolerance against terrorism is not merely a statement but a firm line of action. Speaking at the forces' first conclave in New Delhi today, Mr. Singh said that India will strike terrorists not only at its doorstep, but if necessary, by entering their hideouts. He added that the entire world witnessed this during Operation Sindoor, and it was a remarkable example of technological warfare. Mr. Singh said the operation involved the use of advanced missile systems, including Akash-Tir, the Akash missile system, and BrahMos, along with several other state-of-the-art defense equipment. The minister highlighted that over the past 12 years, the Narendra Modi government has made the revival and strengthening of the defence sector one of its top priorities. Mr. Singh noted that the government had resolved not only to strengthen its defence preparedness, but also to reduce the country's dependence on imports to meet its defence requirements. Union Road Transport and Highways Minister Nitin Gadkari and Maharashtra Chief Minister Devendra Fadnavis will jointly lay the foundation stone for 3 major national highway projects worth over 16,700 crore rupees in Pune today. The projects are expected to enhance connectivity, reduce travel time and traffic congestion, and boost industrial and economic growth in the Pune region. The projects will be implemented under the design

0: இதுவரை சங்கீத சாரலில் வி அட்சயா ஹரிணி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழ் செய்தியறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறனுக்கும் பங்களிப்பிற்கும் இது எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையின் சீரமைப்பின் பயனாக இத்திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டில் மட்டுமின்றி தேவைப்பட்டால் அவர்களது முகாம்களை தாக்கி அழிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான போர் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக அவர் கூறினார். இதில் ஆகாஷ் தீர், ஆகாஷ் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்புத் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளம் தொழில் முனைவோர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டில் 240,000 புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். நமது டிஜிட்டல் பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். யுபிஐ பரிவர்த்தனை மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் முகாம்களை இன்று பார்வையிடுகிறார். 3 நாள் பயணமாக நேற்று இரவு மேற்குவங்கம் சென்ற அவர், உத்தரகன்யா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: தமிழக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் மனிதநேயத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தினமாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் கடந்த 2015 டிசம்பர் மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நமது கையில் என்ற கருப்பொருளுடன் வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிராக போராடுவதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். கோவாவில் மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றுவதற்கான 70 புதிய நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் மின்னேற்ற நிலையங்கள் திட்டத்தின் கீழ் இந்த கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படுவதாக கூறினார். மின்சார ஆட்டோக்கள் வாங்க 50% மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை பயன்படுத்த அறிவுறுத்தப்படும் என்றும் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சென்னை வந்த அவர் IIT பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஜான்சிபார் சென்னை IIT கிளை அமைக்கப்பட்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். புதுதில்லியில் நாளை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கும் டாக்டர் ஹுசைன் அலி இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பண்டர் அப்பாஸ் சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோர்டன் குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவின் சாங்குவிக் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காணாமல் போன 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வியூஜியாங் ஆற்றில் மழை வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. இப்பகுதியில் 800 மேற்பட்டோர் பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவில் தென் கடலோர பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷீன்போம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதம் பொருள்சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கார்ஃபீல் சோபர்ஸ் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் அவரது சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 15-10 என்ற செட் கணக்கில் முன்னணியில் இருந்தபோது சீன வீராங்கனை சென் யோ ஃபி காயம் காரணமாக விலகியதை அடுத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் PV சிந்து ஜப்பானின் யாமி கூச்சியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின்

0: முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடதமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இன்றும் நாளையும் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இவ்வானிலை இம்மாதம் 22 வரை தொடரும் வாய்ப்புண்டு. மேலும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இம்மாதம் 22 வரை வீசும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ராஜகோபால் வி எஸ் சசிரேகா பாடியுள்ள பாடல், இயற்றியவர் மு மேத்தா, இசை ஷியாமலா சுவாமி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
2: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி.
3: இன்று நாம் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டமானது அறிவியல் சார்ந்த உள்ளீடுகளின் அடிப்படையில் வேளாண் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்த்து நீடித்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்துதல், பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளல் மற்றும் பாதுகாப்பான உணவினை உண்டாக்குதல் போன்ற இலக்குகளை எட்டுவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, சூழல் அமைப்புகளை மீட்டெடுப்பது மற்றும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் முதலீட்டு செலவுகளை குறைப்பது போன்ற அம்சங்களும் இந்த திட்டத்தின் வாயிலாக ஆலோசிக்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மை என்பது வேதியியல் உள்ளீடுகள் இல்லாத ஆரோக்கியமான வழிகளை கையாள ஊக்கமளிக்கிறது. கால்நடைகளும் கூட உள்ளூர் வகைகளாக இருப்பதை வலியுறுத்துகிறது. அதனோடு கூடவே ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் பல்வகைப்பட்ட பயிர் அமைப்புகளை உருவாக்கி ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. அதாவது, இந்தியாவின் பாரம்பரிய அறிவாற்றலால் பின்பற்றப்பட்டு வரும் முறைகளை கடைபிடிக்க இந்த திட்டம் கூறுகிறது. மண், நீர், நுண்ணுயிர்கள், தாவரங்கள், விலங்குகள், பருவநிலை மற்றும் மனித தேவைகள் என அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்வதைத்தான் இயற்கை சூழல் அமைப்பு நமக்கு எடுத்துரைக்கிறது. இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டமானது கடந்த 2024 மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது. இதற்கென 2,481 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1 கோடி விவசாயிகளாவது ரசாயனங்கள் இல்லாத வேளாண் முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து சுமார் 7.5 லட்சம் ஹெக்டேர் நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. இதற்கென 10,000 பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர், உயிர் உள்ளீடு வள மையங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. இதன் வாயிலாக 70,000-க்கும் மேற்பட்ட கிருஷி சகிகளை பயிற்றுவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டும் வருகிறது. மாதிரி வயல்களை உருவாக்கி அதன் மூலம் செயல் விளக்கம் அளித்து அறிவு பகிர்வை உண்டாக்கி வருகிறது மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலவாழ்வுத்துறை அமைச்சகம். இது போன்ற முறைகளால் வெளிசந்தைகளிலிருந்து வேதியியல் பொருட்களையும் ரசாயன உரங்களையும் வாங்கும் செலவுகள் வெகுவாக குறைகிறது. இது போன்ற மாற்று நடவடிக்கைகளினால் மண்ணின் சூழல் அமைப்பு ஆரோக்கியமாகவும் பல்லுயிர் பரவல், பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் தன்மையும் நன்றாக அதிகரிப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதன் மூலமாக சத்தான ரசாயனங்கள் இல்லாத உணவு தயாரிப்பை உருவாக்க முடிகிறது. உண்மையில் இந்த திட்டமானது இந்திய பாரம்பரிய அறிவை நவீன அறிவியல் சார்ந்த நடவடிக்கைகளை உள்ளடக்கி நீடித்த எதிர்காலத்தை உருவாக்க முற்படுகிறது. இதுவரை 10,00,000-க்கும் அதிகமான விவசாயிகள் இதில் இணைந்துள்ளனர். 1,100-க்கும் மேற்பட்ட மாதிரி வயல்கள் உண்டாக்கப்பட்டுள்ளன. 800-க்கும் அதிகமான பயிற்சி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனை செய்து வரும் விவசாயிகளுக்கு எளிமையான சான்றளிக்கும் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரே போன்ற தேசிய அடையாளத்தின் கீழ் தங்கள் இயற்கை பொருள்களை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு மாற விரும்பும் விவசாயிகளுக்கு தேவையான ஆதரவும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை செய்வதற்கு விவசாயிகளிடத்திலும் சமூக உறுப்பினர்களிடத்திலும் அதற்கான மனமாற்றம் வர வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு அதிகப்படியான அறிவுசார் உள்ளீடுகள் தேவை என்பதால் வயல்களில் நேரடி வகுப்புகள் உண்டாக்கி விவசாயிகளின் சந்தேகங்கள் தீர்க்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மையை பழகி வரும் விவசாயிகள் தங்கள் அனுபவத்தை பிற விவசாயிகளிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர். இதனால் நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள் உண்டாகின்றன, அதற்கு இயற்கையாகவே என்ன தீர்வுகள் உள்ளன

0: Table. The India Meteorological Department IMD has issued red color warning for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. The IMD has forecast heavy to very heavy rainfall conditions over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Chhattisgarh and Uttarakhand till tomorrow. In badminton, Indian shuttler and two-time Olympic medalist P.V. Sindhu stormed into the women's singles final of Japan Open in Tokyo today. She entered the final after her opponent and world number 4, Chen Yufei of China, retired during the second set of the match. In FIFA World Cup, European rivals France and England will lock horns in the third place playoff match at the Miami Stadium tonight. The match is scheduled to begin at 2:30 a.m. IST. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம். கோவாவின் கட்டடக்கலை வரலாறும் சிறப்பும் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம். சண்முகவேல்.
3: இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அரபிக்கடலை ஒட்டி அமைந்திருக்கும் கோவா பரப்பளவில் சிறிய மாநிலமாக இருந்தாலும் வரலாறு, கலாச்சாரம், கட்டிடக்கலை மற்றும் இயற்கை அழகு ஆகிய அனைத்திலும் தனித்துவம் மிக்க இடமாக திகழ்கிறது.
4: பல நூற்றாண்டுகளாக போர்த்துகீசியர்கள் ஆட்சிக்குட்பட்டிருந்ததால் இந்தியா மற்றும் ஐரோப்பிய கலாச்சாரங்களின் கலவையை இங்கு தெளிவாக காணலாம். இந்த தனித்துவமான வரலாற்று பின்னணி கோவாவின் கட்டிடக்கலையிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
3: பழைய கோவாவில் அமைந்திருக்கும் பசிலிகா ஆஃப் ஹோம் ஜீசஸ், சே கதீட்ரல், செயின்ட் கஜேட்டன் தேவாலய கட்டிடங்கள் மற்றும் செயின்ட் ஆகஸ்டின் தேவாலய இடிபாடுகள் போன்றவை போர்ச்சுகீசிய பரோக், கோத்திக் மற்றும் மறுமலர்ச்சி கால கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன. அதேவேளையில் மங்கேஷ் கோவில், சாந்த துர்கா கோவில் மற்றும் தம்டி சுர்லா மகாதேவர் கோவில் போன்றவை கோவாவின் பாரம்பரிய இந்து கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்துகின்றன.
4: அகுவாடா கோட்டை மற்றும் ரெய்ஸ் மக்கோஸ் கோட்டை போன்ற கடற்கரை பாதுகாப்பு அரண்கள் போர்ச்சுகீசிய இராணுவ பொறியியல் திறனை எடுத்து காட்டுகின்றன. பனாஜியில் உள்ள ஃபாண்டன்ஹாஸ் பகுதி வண்ணமயமான போர்ச்சுகீசிய வீடுகள் மற்றும் குறுகிய தெருக்களால் புகழ்பெற்று காலனித்துவ குடியிருப்பு கட்டிடக்கலையின் உயிரோட்டமான அருங்காட்சியகமாக திகழ்கிறது.
3: கட்டிடக்கலையை தாண்டி அழகிய கடற்கரைகள், செழிப்பான வனப்பகுதிகள், பாரம்பரிய விழாக்கள், கடல் உணவுகள் மற்றும் சுற்றுலா வசதிகள் ஆகியவற்றாலும் கோவா உலகப் புகழ் பெற்றுள்ளது. எனவே கோவா என்பது வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்துறை வரலாறு, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை மரபுகளை ஒருங்கே அறிந்து கொள்ள உதவும் அரிய பாரம்பரிய செல்வமாகும்.
4: கோவாவின் பழைய கோவா பகுதியில் அமைந்துள்ள பெசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் இந்தியாவின் மிக முக்கியமான கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களிலும் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்களிலும் ஒன்றாகும். 1605 பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட இந்த தேவாலயம் கோவாவில் போர்ச்சுகீசிய ஆட்சியின் கலாச்சார மற்றும் மத பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் சிறந்த நினைவு சின்னமாக திகழ்கிறது. அதன் வரலாற்று மற்றும் கட்டடக்கலையின் முக்கியத்துவம் காரணமாக இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது.
3: போம் ஜீசஸ் என்ற பெயருக்கு பரிசுத்த குழந்தை இயேசு என்ற பொருள் உண்டு. கத்தோலிக்க திருச்சபையின் புகழ்பெற்ற மறைப்பணியாளரான புனித பிரான்சிஸ் சேவியரின் உடல் இங்கு பாதுகாக்கப்பட்டிருப்பதுதான் இந்த தேவாலயம் உலகம் முழுவதும் புகழ்பெற்றதற்கான முக்கிய காரணமாகும். அவரது உடல் வெள்ளியால் செய்யப்பட்ட அலங்கார பேழையில் வைக்கப்பட்டு தேவாலயத்தின் முக்கிய பகுதியில் உள்ள சிறப்பு அறையில் பாதுகாக்கப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் இங்கு வந்து வழிபட்டு செல்லுகின்றனர்.
4: கட்டடக்கலை ரீதியாக இந்த தேவாலயம் பாரோக் பாணியின் சிறந்த எடுத்து

0: காட்டாக கருதப்படுகிறது. சிவப்பு நிற லேட்டரைட் கற்களால் கட்டப்பட்டுள்ள வெளிப்புற அமைப்பு எளிமையாக தோன்றினாலும் அதன் உட்புறம் மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உயரமான தூண்கள், தங்க ஆபரணங்களில் கொத்து கொத்தாக இணைக்கப்படும் சிறிய மணிகள், முத்துக்கள் அல்லது பதக்கங்களை குறிக்கும் பொற்கொத்தணிகள், நுணுக்கமான மர வேலைப்பாடுகள் மற்றும் அலங்கார சிற்பங்கள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன.
1: தேவாலயத்தின் உட்புற சுவர்களில் காணப்படும் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் கிறிஸ்துவ மத வரலாற்றையும் புனிதர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் சித்தரிக்கின்றன. தேவாலயத்தின் தரைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் பளிங்கு கற்கள் மற்றும் நினைவு கல்வெட்டுகள் அக்கால போர்ச்சுகீசிய உயரதிகாரிகள் மற்றும் மதகுருமார்களின் நினைவுகளை பதிவு செய்கின்றன.
0: இன்று பெசிலிகா ஆஃப் போம் ஜீசஸ் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஐரோப்பிய கட்டடக்கலை வளர்ச்சியை அறிய உதவும் முக்கியமான பாரம்பரிய மையமாகவும் விளங்குகிறது. கோவாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தவறாமல் பார்வையிடும்

0: செய்கின்றன.
1: இன்று பெசிலிகா ஆஃப் போம் ஜீசஸ் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஐரோப்பிய கட்டடக்கலை வளர்ச்சியை அறிய உதவும் முக்கியமான பாரம்பரிய மையமாகவும் விளங்குகிறது. கோவாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தவறாமல் பார்வையிடும் இடங்களில் இதுவும் ஒன்றாகும். வரலாறு, மதம் மற்றும் கலை ஆகிய மூன்றையும் ஒருங்கே உணரச் செய்யும் இந்த தேவாலயம் கோவாவின் அடையாள சின்னமாக பெருமையுடன் நிற்கிறது.
0: கோவாவின் பழைய கோவா பகுதியில் அமைந்திருக்கும் சே கதீட்ரல் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஒன்றாகும். போர்ச்சுகீசிய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான தேவாலயம் கிறிஸ்தவ மத வரலாறு, கலை மற்றும் கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்தும் அரிய நினைவு சின்னமாக திகழ்கிறது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் ஒரு பகுதியாக கருதப்படும் இந்த தேவாலயம் கோவாவின் முக்கிய சுற்றுலா தலங்களிலும் ஒன்றாகும்.
1: இந்த தேவாலயத்தின் கட்டுமான பணிகள் 1562 தொடங்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு 1619 நிறைவடைந்தன. பின்னர் 1640 அதிகாரப்பூர்வமாக புனிதப்படுத்தப்பட்டது. போர்ச்சுகீசியர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் இந்த தேவாலயம் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இது புனித கேத்தரின், செயின்ட் கேத்தரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அந்த வெற்றி கிடைத்த நாள் புனித கேத்தரின் திருநாளாக இருந்ததால் அவரின் பெயரில் இந்த தேவாலயம் உருவாக்கப்பட்டது.
0: கட்டடக்கலை ரீதியாக சே கதீட்ரல் போர்ச்சுகீசிய கோத்திக், தஸ்கன் மற்றும் கொரிந்திய பாணிகளின் கலவையாக விளங்குகிறது. தேவாலயத்தின் வெளிப்புறம் எளிமையான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் அதனுடைய உட்புறம் மிகுந்த கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 76 மீட்டர் நீளமும் 55 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த தேவாலயம் ஆசியாவின் மிகப்பெரிய தேவாலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: தேவாலயத்தின் பிரதான பலிபீடம் தங்க நிற அலங்காரங்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. அதில் புனித கேத்தரின் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உயரமான தூண்கள், வளைந்த மேற்கூரைகள், அழகிய மர வேலைப்பாடுகள் மற்றும் மத ஓவியங்கள் ஆகியவை தேவாலயத்தின் கலை செழுமையை எடுத்துக்காட்டுகின்றன.
0: சே கதீட்ரலின் மிகவும் பிரபலமான அம்சங்களில் ஒன்று கோல்டன் பெல் என அழைக்கப்படும் பெரிய மணியாகும். அதன் இனிமையான ஒலி மற்றும் பிரம்மாண்டமான அமைப்பு காரணமாக இது ஆசியாவின் சிறந்த தேவாலய மணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: கோவாவில் அமைந்துள்ள செயின்ட் கேஜட்டன் தேவாலயம் இந்தியாவில் காணப்படும் மிக அழகிய கிறிஸ்தவ கட்டடக்கலை நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் அதன் தனித்துவமான ஐரோப்பிய வடிவமைப்பு மற்றும் கலை நயத்திற்காக மிகவும் புகழ்பெற்றதாகும். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களின் ஒரு பகுதியாக விளங்கும் இந்த தேவாலயம் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் வரலாற்று ஆர்வலர்களையும் ஈர்த்து வருகிறது.
0: இந்த தேவாலயம் 1655 இத்தாலிய தியாட்டின் துறவிகளால் கட்டப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையின் புனிதராக போற்றப்படும் செயின்ட் கஜேட்டன் அவர்களின் நினைவாக இந்த தேவாலயம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அக்காலத்தில் போர்ச்சுகீசிய ஆட்சியாளர்களின் அனுமதியுடன் இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டது. ஐரோப்பிய மறுமலர்ச்சி கால கட்டிடக்கலையின் தாக்கத்தை இந்தியாவில் பிரதிபலிக்கும் முக்கியமான கட்டிடங்களில் இதுவும் ஒன்றாகும்.
1: கட்டடக்கலை ரீதியாக செயின்ட் கெஜட்டன் தேவாலயம் ரோமில் உள்ள புகழ்பெற்ற செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவை முன்மாதிரியாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்தின் முன்புறம் உயரமான தூண்கள், முக்கோண முகப்பு மற்றும் நுணுக்கமான சிற்ப அலங்காரங்களை கொண்டுள்ளது. கொரிந்தியன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள தூண்கள் கட்டடத்தின் அழகை மேலும் உயர்த்துகின்றன.
0: இந்த தேவாலயத்தின் மிக முக்கியமான அம்சம் அதன் பெரிய குவிமாடமாகும். மையப்பகுதியில் உயர்ந்து நிற்கும் இந்த குவிமாடம் உள்ளே இயற்கை ஒளி பரவுவதற்கு உதவுகிறது. தேவாலயத்தின் உட்புறம் வெண்மையான சுவர்கள், அழகிய வளைவுகள், செதுக்கப்பட்ட பலிபீடங்கள் மற்றும் மத ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது.
1: தேவாலயத்தின் கீழ்ப்பகுதியில் பழங்கால நீர்த்தேக்க அமைப்புகளும் காணப்படுகின்றன. இது அக்கால கட்டுமான நுட்பத்தின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. அமைதியான சூழல், கலைநயம் மிக்க வடிவமைப்பு மற்றும் வரலாற்று சிறப்பு ஆகியவை இந்த தேவாலயத்தை மற்ற தேவாலயங்களிலிருந்து தனித்துவமாக்குகின்றன.
0: கோவாவின் பழைய கோவா பகுதியில் அமைந்திருக்கும் செயின்ட் அகஸ்டின் தேவாலய இடிபாடுகள், போர்ச்சுகீசிய கால கட்டடக்கலையின் சிறப்பையும்

0: அதன் வரலாற்று பெருமையையும் எடுத்துக்காட்டும் முக்கியமான நினைவு சின்னமாக உள்ளது. இன்று முழுமையான தேவாலயமாக இல்லாமல் இடிபாடுகளாக மட்டுமே காணப்பட்டாலும் அதன் எஞ்சியுள்ள கட்டமைப்புகள் அக்கால கட்டுமான திறனையும் கலைநயத்தையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த இடிபாடுகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களின் ஒரு பகுதியாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன.
1: இந்த தேவாலயம் 1602 அகஸ்டினிய துறவிகளால் கட்டப்பட்டது. அக்காலத்தில் இது கோவாவின் மிகப்பெரிய மற்றும் மிக அழகான தேவாலயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. தேவாலயத்துடன் இணைந்து ஒரு மடாலயமும் செயல்பட்டு வந்தது. மத வழிபாடு, கல்வி மற்றும் சமூக பணிகளுக்கான முக்கிய மையமாக இது விளங்கியது. பல ஆண்டுகள் கோவாவின் கிறிஸ்தவ மத வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பங்காற்றிய இந்த தேவாலயம் பின்னர் பல்வேறு காரணங்களால் அதன் செழுமையை இழக்க தொடங்கியது. தற்போதுள்ள தேவாலயத்தின் மிக முக்கியமான எச்சமாக சுமார் 46 மீட்டர் உயரமுள்ள ஒரு பிரம்மாண்ட கோபுரம் மட்டும் நிற்கிறது. இந்த உயரமான கோபுரம் பழைய கோவாவின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிவப்பு லேட்டரைட் கற்களால் கட்டப்பட்ட இந்த அமைப்பு போர்ச்சுகீசியரின் கட்டுமான நுட்பத்தையும் பொறியியல் திறமையையும் வெளிப்படுத்துகிறது.
0: கட்டிடக்கலை ரீதியாக இந்த தேவாலயம் பரோக் மற்றும் மறுமலர்ச்சி கால ஐரோப்பிய பாணிகளின் தாக்கத்தை கொண்டிருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பெரிய வளைவுகள், உயரமான சுவர்கள், விசாலமான மண்டபங்கள் மற்றும் அலங்கார வேலைப்பாடுகள் கொண்டதாக அது இருந்திருக்கிறது. இன்று எஞ்சியுள்ள சுவர்கள் மற்றும் தூண்கள் அதன் முந்தைய பிரம்மாண்டத்திற்கான சாட்சிகளாக நிற்கின்றன.
1: செயிண்ட் அகஸ்டின் தேவாலய இடிபாடுகள் வெறும் பழங்கால சிதிலங்கள் மட்டுமல்ல, அவை கோவாவின் மத வரலாறு, காலனித்துவ பாரம்பரியம் மற்றும் கட்டடக்கலை வளர்ச்சியை எடுத்துரைக்கும் அரிய வரலாற்று சின்னங்களாகும். பழைய கோவாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் தவறாமல் பார்வையிடும் முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்றாகும்.
0: கோவாவின் வடக்கு பகுதியில் அரபிக்கடலை ஒட்டிய சென்கரேம் கடற்கரைக்கு அருகில் அமைந்திருக்கும் அகுவாடா கோட்டை போர்ச்சுகீசிய ஆட்சி காலத்தின் மிக முக்கியமான இராணுவ கட்டடங்களில் ஒன்றாகும். கடல் வழியாக வரும் எதிரிகளிடமிருந்து கோவாவை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட இந்த கோட்டை இன்று கோவாவின் புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. கடலின் அழகையும் வரலாற்று சிறப்பையும் ஒருங்கே அனுபவிக்க விரும்புவோருக்கு இது சிறந்த இடமாகும்.
1: அகுவாடா கோட்டை 1612 போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் டச் மற்றும் மராத்தியர்களின் கடற்படை தாக்குதல்களிலிருந்து கோவாவை காப்பதற்காக இந்த கோட்டை உருவாக்கப்பட்டது. மண்டோவி ஆறு அரபிக்கடலில் கலக்கும் பகுதியை கண்காணிக்க ஏற்ற இடத்தில் அமைந்திருந்ததால் இது போர்ச்சுகீசிய இராணுவத்திற்கு முக்கிய பாதுகாப்பு அரணாக செயல்பட்டது.
0: அகுவாடா என்ற பெயர் போர்ச்சுகீசிய மொழியில் தண்ணீர் என்று பொருள்படும் அகுவா என்ற சொல்லிலிருந்து வந்தது. இந்த கோட்டையின் மிக முக்கியமான சிறப்பு அதில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய நன்னீர் சேமிப்பு அமைப்பாகும்.
1: கோட்டையின் மற்றொரு முக்கிய ஈர்ப்பு அதன் கலங்கரை விளக்கமாகும். 1864 கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்கம் ஆசியாவின் பழமையான கலங்கரை விளக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடலில் பயணம் செய்யும் கப்பல்களுக்கு வழிகாட்டியாக இது நீண்ட காலம் செயல்பட்டது.
0: கோட்டையின் உச்சிப்பகுதியில் இருந்து அரபிக்கடலின் பரந்த காட்சியையும் சுற்றியுள்ள இயற்கை அழகையும் காண முடியும்.
1: கோவாவின் தலைநகரான பனாஜியில் அமைந்துள்ள ஃபாண்டன்ஹாஸ் கோவாவின் லத்தீன பகுதி என்று அழைக்கப்படும் வரலாற்று சிறப்பு மிக்க குடியிருப்பு பகுதியாகும். போர்ச்சுகீசிய ஆட்சியின் தாக்கத்தை இன்றளவும் உயிரோட்டத்துடன் பாதுகாத்து வரும் இந்த பகுதி கோவாவின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் கட்டடக்கலை மரபின் முக்கிய அடையாளமாக திகழ்கிறது. வண்ணமயமான வீடுகள், குறுகிய தெருக்கள், பழமையான தேவாலயங்கள் மற்றும் ஐரோப்பிய பாணி கட்டடங்கள் ஆகியவற்றால் ஃபாண்டன்ஹாஸ் சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடமாக விளங்குகிறது.
0: 18ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரிகள் மற்றும் செல்வந்த குடும்பங்கள் குடியேறியதன் மூலம் இந்த பகுதி வளர்ச்சி அடைந்தது. பல நூற்றாண்டுகளாக தனது பழமையான தோற்றத்தை பாதுகாத்து வந்ததால் இது கோவாவின் பாரம்பரிய பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: கட்டடக்கலை ரீதியாக ஃபாண்டன்ஹாஸ் மிகவும் தனித்துவமான இடமாகும். இங்குள்ள வீடுகள் மஞ்சள், நீலம், பச்சை, சிவப்பு போன்ற பிரகாசமான வண்ணங்களில் பூசப்பட்டுள்ளன. இந்த வீடுகளின் முன்புறத்தில்

0: காணப்படும் மரத்தால் செய்யப்பட்ட பால்கனிகள், வளைந்த ஜன்னல்கள், அலங்கார கதவுகள் மற்றும் சிவப்பு ஓடுகளால் ஆன கூரைகள் ஆகியவை ஐரோப்பிய கட்டடக்கலையின் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த பகுதி கோவாவின் கலை மற்றும் கலாச்சார வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. பல கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் ஃபவுண்டன்ஹஸை தங்கள் படைப்புகளுக்கான உத்வேகமாக கருதுகின்றனர். ஆண்டுதோறும் நடைபெறும் பாரம்பரிய நடைப்பயணங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளின் மூலம் இந்த பகுதியின் வரலாறு பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்தப்படுகிறது.
1: கோவாவின் வடக்கு பகுதியில் மண்டோவி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் ரெய்ஸ் மகோஸ் கோட்டை போர்ச்சுகீசிய ஆட்சி காலத்தின் முக்கியமான இராணுவ மற்றும் வரலாற்று நினைவுச் சின்னங்களில் ஒன்றாகும். பழைய கோவாவையும் மண்டோவி ஆற்றின் நுழைவு பகுதியையும் பாதுகாக்கும் நோக்கில் கட்டப்பட்ட இந்த கோட்டை கோவாவின் பழமையான கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்று இது கோவாவின் முக்கியமான பாரம்பரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது.
0: கடல் வழியாகவும் ஆறு வழியாகவும் வரும் எதிரிகளை கண்காணிப்பதில் முக்கிய பங்காற்றியது.
1: ரெய்ஸ் மகோஸ் என்பது போர்ச்சுகீசிய மொழியில் மூன்று ஞானிகள் என்று பொருள்படும். கோட்டைக்கு அருகில் அமைந்திருக்கும் ரெய்ஸ் மகோஸ் தேவாலயத்தின் பெயரே இந்த கோட்டைக்கு வழங்கப்பட்டது. தேவாலயமும் கோட்டையும் இணைந்து அப்பகுதியின் முக்கியமான மத மற்றும் இராணுவ மையங்களாக விளங்கின.
0: கட்டடக்கலை ரீதியாக ரெய்ஸ் மகோஸ் கோட்டை போர்ச்சுகீசிய இராணுவ கட்டுமான முறையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். உயரமான மதில்கள், வலுவான பாதுகாப்பு சுவர்கள், பீரங்கி அமைப்புகள் மற்றும் கண்காணிப்பு மேடைகள் ஆகியவை கோட்டையின் முக்கிய அம்சங்களாகும். லாட்ரைட் கற்களால் கட்டப்பட்டுள்ள இந்த கோட்டை மலைச்சரிவின் இயற்கை அமைப்பை பயன்படுத்தி பாதுகாப்பு நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: கோட்டையின் உள்ளே படைவீரர்கள் தங்குவதற்கான அறைகள், ஆயுத கிடங்குகள் மற்றும் நீர் சேமிப்பு வசதிகள் இருந்தன. கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் பல பீரங்கிகள் கோட்டையின் முக்கிய பகுதிகளில் நிறுவப்பட்டிருந்தன. கோட்டையின் உயரமான பகுதிகளில் இருந்து மண்டோவி ஆறு, பனாஜி நகரம் மற்றும் அரபிக்கடலின் அழகிய காட்சிகளை தெளிவாக காண முடிகிறது.
0: தற்போது இங்கு கலை கண்காட்சிகள், பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மற்றும் வரலாற்று தொடர்பான நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன.
1: கட்டடக்கலை மற்றும் இயற்கை அழகை ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்பும் பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த இடமாகும்.
0: கோவாவின் பொண்டா தாலுகாவில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்கேஷி கோவில் மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான ஹிந்து கோவில்களில் ஒன்றாகும். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் கோவாவின் மத, கலாச்சார மற்றும் கட்டடக்கலை பாரம்பரியத்தின் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலுக்கு வருகை தருகின்றனர்.
1: 18ஆம் நூற்றாண்டில் இங்கு பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட்டது.
0: மங்கேஷ் என்பது சிவபெருமானின் ஒரு பெயராகும். இதனுடன் தொடர்புடைய ஒரு புராண கதையும் உள்ளது. ஒருமுறை பார்வதி தேவி காடுகளில் தனியாக இருந்தபோது புலி வடிவில் வந்த சிவபெருமானை கண்டு பயந்து மாம் கிரீஷா என்று அழைத்ததாகவும், அதுவே காலப்போக்கில் மங்கேஷா என மாறியதாகவும் நம்பப்படுகிறது.
1: கட்டடக்கலை ரீதியாக ஸ்ரீ மங்கேஷி கோவில் கோவாவின் தனித்துவமான இந்து கோவில் பாணியை பிரதிபலிக்கிறது. வெண்மையான வெளிப்புற சுவர்கள், அழகிய வளைவுகள், சிவப்பு மற்றும் நீல நிற அலங்காரங்கள் ஆகியவை கோவிலின் தோற்றத்திற்கு தனிச்சிறப்பை வழங்குகின்றன. கோவிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் உயரமான தீபஸ்தம்பம் ஆகும். பல அடுக்குகளை கொண்ட இந்த வெண்மையான தீபஸ்தம்பம் இரவு நேரங்களில் விளக்குகளால் பார்வையாளர்களை பரவசப்படுத்துகிறது.
0: கருவறையை சுற்றி விசாலமான மண்டபங்கள், தூண்கள் மற்றும் பக்தர்கள் அமர்ந்து வழிபடுவதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் குளம், அழகிய நுழைவு வாயில் மற்றும் சுற்றியுள்ள பசுமையான சூழல் ஆகியவை அதன் அமைதியான ஆன்மீக தன்மையை அதிகரிக்கின்றன.
1: மகா சிவராத்திரி, நவராத்திரி மற்றும் ஆண்டு தேர் விழா போன்ற விழாக்கள் இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களின் போது கோவில் முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இசை மற்றும் பக்தி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன.
0: கோவாவின் பொண்டா தாலுகாவில் உள்ள காவ்லம் என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள சாந்த துர்கா கோவில் மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் மதிப்புமிக்க ஹிந்து கோவில்களில் ஒன்றாகும். சக்தியின் வடிவமான துர்கா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட

0: கட்டப்பட்ட இந்த ஆலயம் கோவாவின் மத பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் கட்டடக்கலை மரபின் சிறப்பை வெளிப்படுத்தும் முக்கியமான புனித தலமாக விளங்குகிறது.
1: சாந்த துர்கா என்ற பெயருக்கு பின்னால் ஒரு புராண கதை இருக்கிறது. சிவபெருமானுக்கும் விஷ்ணு பெருமானுக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதலை சமாதானப்படுத்தும் பொருட்டு துர்காதேவி நடுவில் வந்து இருவரையும் இணைத்ததாக நம்பப்படுகிறது. இதன் காரணமாகவே அமைதியை ஏற்படுத்திய துர்கை என்ற பொருளில் சாந்த துர்கா என்று அழைக்கப்படுகிறார்.
0: கட்டடக்கலை ரீதியாக இந்த கோவில் கோவாவின் தனித்துவமான இந்திய போர்ச்சுகீசிய கலப்பு பாணியின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். சிவப்பு நிற கூரைகள், வெண்மையான சுவர்கள், வளைந்த ஜன்னல்கள் மற்றும் ஐரோப்பிய தாக்கம் கொண்ட வடிவமைப்புகள் கோவிலின் முக்கிய அம்சங்களாகும். இந்திய பாரம்பரிய கோவில் அமைப்புடன் போர்ச்சுகீசிய கட்டடக்கலை கூறுகள் இணைக்கப்பட்டிருப்பது இந்த ஆலயத்தை மற்ற கோவில்களிலிருந்து தனித்துவப்படுத்துகிறது.
1: கோவிலின் உயரமான தீபஸ்தம்பம் மிகவும் பிரபலமானது. இரவு நேரங்களில் ஏற்றப்படும் விளக்குகள் கோவிலின் அழகை மேலும் அதிகரிக்கின்றன. விசாலமான மண்டபங்கள், மரவேலைப்பாடுகள் மற்றும் அழகிய அலங்காரங்கள் பக்தர்களின் மனதில் பக்தி உணர்வை ஏற்படுத்துகின்றன.
0: ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா, நவராத்திரி மற்றும் பல்வேறு மத நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபடுகின்றனர்.
1: கோவாவின் அடர்ந்த வனப்பகுதிகளால் சூழப்பட்ட பகவான் மகாவீர் வனவிலங்கு சரணாலயத்தின் அருகே அமைந்திருக்கும் தம்ப்டி சுர்லா மகாதேவர் கோவிலில் கோவாவின் மிகப்பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இந்து கோவிலாக கருதப்படுகிறது. இயற்கை எழில் நிறைந்த மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் கோவாவின் பண்டைய கட்டிடக்கலை மரபையும் இந்து சமய பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் அரிய நினைவு சின்னமாக விளங்குகிறது.
0: இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கடம்ப அரசர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அரசியல் மாற்றங்களையும் இயற்கை சவால்களையும் எதிர்கொண்ட போதிலும் இந்த கோவில் இன்றளவும் தனது அசல் வடிவத்தை பெருமளவில் தக்க வைத்துக் கொண்டுள்ளது.
1: கட்டிடக்கலை ரீதியாக தம்ப்டி சுர்லா மகாதேவர் கோவில் கடம்ப மற்றும் ஹொய்சால பாணிகளின் கலவையாக அமைந்திருக்கிறது. கருங்கல் நிற பசால்ட் கற்களால் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் கோவாவில் காணப்படும் பிற கோவில்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தை கொண்டிருக்கிறது. கோவிலின் வெளிப்புற சுவர்களிலும் தூண்களிலும் காணப்படும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் அக்கால சிற்பிகளின் திறமையை வெளிப்படுத்துகின்றன.
0: கோவிலின் மண்டபம் அழகிய தூண்களால் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தூணிலும் தெய்வ உருவங்கள், மலர் வடிவங்கள் மற்றும் புராண காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன. கோவிலின் மேற்பகுதியில் அமைந்துள்ள சிறிய விமானம் மற்றும் அதன் அலங்கார வடிவமைப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. கட்டடத்தின் ஒவ்வொரு பகுதியும் சமச்சீரான அளவுகளுடனும் கலைநயத்துடனும் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: கோவாவின் தெற்கு பகுதியில் உள்ள சந்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் பிரகன்சா மாளிகை போர்ச்சுகீசிய காலனித்துவ கட்டடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகளாக வரலாற்று பெருமையுடன் நிற்கும் இந்த மாளிகை கோவாவின் செல்வந்த போர்ச்சுகீசிய குடும்பங்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம் மற்றும் கலைநயத்தை வெளிப்படுத்தும் முக்கியமான பாரம்பரிய நினைவு சின்னமாக திகழ்கிறது.
0: இந்த மாளிகை 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் பிரகன்சா குடும்பத்தினரால் கட்டப்பட்டது. சுமார் 12,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான மாளிகை ஒரு காலத்தில் கோவாவின் மிகப்பெரிய தனியார் வீடுகளில் ஒன்றாக இருந்தது. தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பத்தினரால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மாளிகை கோவாவின் காலனித்துவ வரலாற்றை உயிரோட்டத்துடன் பாதுகாத்து வருகிறது.
1: பிரகன்சா மாளிகை 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதி என பிரிக்கப்பட்ட இந்த மாளிகையின் ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான கலை மற்றும் கட்டடக்கலை அம்சங்களை கொண்டிருக்கிறது. போர்ச்சுகீசிய மற்றும் ஐரோப்பிய பாணிகளின் தாக்கத்துடன் கட்டப்பட்ட இந்த மாளிகை அக்கால செல்வச் செழிப்பின் அடையாளமாக விளங்குகிறது.
0: கட்டடக்கலை ரீதியாக மாளிகையின் உயரமான மேற்கூரைகள், அகலமான வரவேற்பறைகள், நீளமான வராண்டாக்கள் மற்றும் பெரிய ஜன்னல்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. வெண்மையான சுவர்கள், மரத்தால் செய்யப்பட்ட கதவுகள், அழகிய அலங்கார வளைவுகள் மற்றும் வண்ண கண்ணாடி ஜன்னல்கள் மாளிகையின் கலைநயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயற்கையான காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் கிடைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பது அந்த கால கட்டுமான திறமையை எடுத்துக்காட்டுகிறது.

0: மாளிகையின் உள்ளே பல அரிய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. நூற்றாண்டுகள் பழமையான மரச்சாமான்கள், பெல்ஜிய கண்ணாடிகள், ஐரோப்பிய ஓவியங்கள், பழமையான கடிகாரங்கள் மற்றும் இசைக்கருவிகள் பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. மேலும் கோவாவில் உள்ள பழமையான தனியார் நூலகங்களில் ஒன்றும் இங்கிருக்கிறது. வரலாற்று ஆவணங்கள் மற்றும் அரிய நூல்கள் இதில் பாதுகாக்கப்பட்டுள்ளன.
1: மாளிகையின் மிக பிரபலமான அம்சங்களில் ஒன்று பெரிய நடனரங்கம், அதாவது பால் ரூம் ஆகும். அங்கு நடைபெற்ற சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் அந்த காலத்தின் உயர்குடி வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கின்றன. மேலும் மாளிகையில் உள்ள சிறிய பிரார்த்தனை அறையும் அதன் மத பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுகிறது.
0: இன்று பிரகன்சா மாளிகை ஒரு தனியார் பாரம்பரிய இல்லமாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கோவாவின் போர்ச்சுகீசிய காலனித்துவ வாழ்க்கை, கட்டடக்கலை மற்றும் கலாச்சார மரபை நேரடியாக அனுபவிக்க விரும்புவோருக்கு இது ஒரு அரிய வரலாற்று பொக்கிஷமாக திகழ்கிறது.
1: கோவாவின் தலைநகரமான பனாஜியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அவர் லேடி ஆஃப் தி இமாக்குலேட் கன்செப்ஷன் தேவாலயம் மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் அடையாளமாக விளங்கும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். வெண்மையான பிரம்மாண்டமான தோற்றம், தனித்துவமான படிக்கட்டு அமைப்பு மற்றும் வரலாற்று சிறப்பு ஆகியவற்றால் இந்த தேவாலயம் கோவாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கிறது. பனாஜி நகரத்தின் முக்கிய அடையாள சின்னமாகவும் இது கருதப்படுகிறது.
0: இந்த தேவாலயம் முதன் முதலில் 1541 போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்டது. அக்காலத்தில் கோவாவிற்கு கடல் வழியாக வந்த போர்ச்சுகீசிய மாலுமிகள் மற்றும் வணிகர்கள் வழிபடுவதற்காக சிறிய ஆலயமாக இது உருவாக்கப்பட்டது. பின்னர் பனாஜி நகரம் வளர்ச்சியடைந்ததை தொடர்ந்து 1619 இந்த தேவாலயம் விரிவுபடுத்தப்பட்டு தற்போதைய பிரம்மாண்டமான வடிவத்தை பெற்றது.
1: கட்டடக்கலை ரீதியாக இந்த தேவாலயம் போர்ச்சுகீசிய பாரோக் பாணியின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். குறிப்பாக தேவாலயத்தின் முன்புறத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான ஜிக்ஸாக் வடிவ படிக்கட்டு அதன் தனி சிறப்பாகும். இந்த படிக்கட்டு ஐரோப்பிய தேவாலய கட்டடக்கலையின் தாக்கத்தை வெளிப்படுத்துவதோடு கோவாவில் அதிக அளவில் புகைப்படம் எடுக்கப்படும் இடங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. கோவா என்பது வெறும் கடற்கரை சுற்றுலா தலம் மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக உருவாகிய வரலாறு, மதம், கலாச்சாரம் மற்றும் கட்டடக்கலை மரபுகளின் பொக்கிஷமாகும். பெசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ், செயின்ட் கேஜட்டன் தேவாலயம் போன்ற போர்ச்சுகீசிய கட்டடங்களும், மங்கேஷி மற்றும் சாந்த துர்கா கோவில்கள் போன்ற ஹிந்து பாரம்பரிய சின்னங்களும் கோவாவின் பன்முக அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றன. அகுவாடா மற்றும் ரெய்ஸ் மாக்கோஸ் கோட்டைகள் இதன் இராணுவ வரலாற்றை எடுத்துரைக்கின்றன. ஃபவுண்டன்ஹாஸ் மற்றும் பிரகான்சா மாளிகை போன்ற இடங்கள் காலனித்துவ வாழ்க்கை முறையை நினைவூட்டுகின்றன. எனவே கோவா இந்தியாவின் வரலாறு, கலை மற்றும் கட்டடக்கலையை ஒருங்கே அறிய உதவும் அரிய பாரம்பரிய மையமாக திகழ்கிறது.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் கோவாவின் கட்டடக்கலை வரலாறும் சிறப்பும் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம். சண்முகவேல். குரல் வண்ணம் விஜய், எம். ராஜராஜேஸ்வரி. அமைப்பில் உதவி எஸ். சீதாலட்சுமி. அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.
3: திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். எஸ். பி. பாலசுப்ரமணியம், ஏ. ஆர். ரஹ்மான், கதீஜா ரஹ்மான் பாடியுள்ள பாடல், படம் இந்திரன்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆக்மன் 4 கட்ட திட்ட வெற்றியை அடுத்து 450 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் விண்வெளி சூழல் தரவுகளுக்கான தொழில்நுட்ப கருவிகளை துல்லியமாக நிலைநாட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து தனியார் விண்வெளி ஏவுதல் திறனில் உலக அளவில் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, நாட்டின் தனியார் விண்வெளி திட்டத்தில் இது ஒரு மைல்கல் சாதனை என்றார். இளையோரின் துணிச்சலையும் தொழில் முனைவு திறனையும் உறுதியையும் இது வெளிப்படுத்துவதாக கூறிய பிரதமர், தம்மை சந்திக்க விக்ரம் 1 விண்வெளி குழுவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கும் இந்த வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 1,78,000 கோடி ரூபாய் என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை சார்ந்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இந்த ஆண்டு இறுதிக்குள் இதனை 2,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் 75% ராணுவ தளவாடங்கள் நவீனமயத்திற்கும் தளவாட கொள்முதலுக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். புதிய பாதுகாப்பு கையகப்படுத்துதல் நடைமுறை திட்டம் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும், இதன் மூலம் தளவாட உற்பத்தி மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பது அரசின் உறுதியான நிலைப்பாடு என்று கூறிய அமைச்சர், தேவைப்பட்டால் மறைவிடங்களுக்கே சென்று தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் பதற்றம் உள்ளிட்ட உலகளாவிய சவால்களின் போதும் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பின் மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக கூறிய அவர், இந்தியாவில் தற்போது 2,000-க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை உலகளாவிய வணிகத்திற்கு கொண்டு செல்வதில் சிறந்து விளங்குவதாகவும் கூறினார். துருவ ஆராய்ச்சி விண்வெளி சாதனைகளில் இந்தியா தனது ஆராய்ச்சி பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், நிலவின் தென்துருவத்தில் தடம் பதித்து சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிற்காகவும் உலகிற்காகவும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்காகவும் உருவாக்குங்கள், தைரியமாக உருவாக்குங்கள், பொறுப்புடன் உருவாக்குங்கள் என்ற தாரக மந்திரத்துடன் இளம் தொழில் முனைவோர் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டரங்கத்தை இன்று திறந்து வைத்து பேசிய மத்திய பிஜேபி அரசு விளையாட்டிற்கு முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குவதையொட்டி புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 13 வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் இரு அவைகளும் சுமூகமாக செயல்பட அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வருமான வரி சட்ட திருத்த மசோதா, தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இதனிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும், காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தொங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். கல்வி, தொழில்நுட்பம், மனிதவளம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டை

0: இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிக தலைமையிலான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் இடம்பெறும் என்றார். நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்காக முதலமைச்சர் 15 நாட்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அமைச்சர்களுடனும் செயலர்களுடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைப்பதாக கூறினார். தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழுமையான வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள புறவழி கால்வாய் மூலம் 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவது தொடர்பான ஆய்வுகளையும் அவர் மேற்கொண்டார். தமிழகத்தில் தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உலக தரத்திலான செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று காலை திறந்து வைத்தார். இம்மைதானத்தில் ஹாக்கி போட்டிகளையும் தொடங்கி வைத்த அமைச்சர் விளையாட்டுத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நெல்லையில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது நெல்லை செய்தியாளர்.
2: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை சில நபர்கள் போலி ஆவணங்கள் மற்றும் போலி பட்டாக்களை தயாரித்து சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கின் முக்கிய தடயமாக நெல்லை டவுன் பகுதியில் வசிக்கும் டெக்கரேஷன் தொழில் செய்து வரும் சண்முக சுந்தரம் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பு விவரங்களை அதிகாரிகள் சேகரித்துள்ளதாக தெரிகிறது. போலி ஆவணங்கள் தயாரிப்பில் நெல்லையில் உள்ள யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. இதே போன்று பாளையங்கோட்டை விஎம் சத்திரம் பகுதியிலும் ஒருவருடைய இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் துளசி மகளிர் சட்டக்கல்லூரி, தென்காசி மாவட்டம் எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டம் முகில் சட்டக்கல்லூரி மீது ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் இந்திய வழக்கறிஞர் மன்றத்தின் உத்தரவு மீறப்பட்டுள்ளதால் 2026-27 ஆண்டு கல்வியாண்டிற்கான தற்காலிக இணைப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இக்கல்லூரிகளில் முந்தைய கல்வியாண்டுகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்ட மாணாக்கருக்கு தகுந்த தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கான ரோப்கார் சேவை நாளை மறுநாள் முதல் நிறுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக ஜூலை 20 முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக நிறுத்தத்தின் போது ரோப்காரில் புதிய சாப்ட்கள், புதிய கம்பி வடங்கள், உருளைகள் மற்றும் புதிய பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு முக்கிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு IIT வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பிறகே பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் மீண்டும் கொண்டுவரப்படும். எனவே இந்த பராமரிப்பு காலகட்டத்தில் பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின்னிலவிய ரயில் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு கோயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலின் ஆடி தபசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற அரையிறுதியில் சீனாவின் யூஃபி சென்னை 21-19, 15-10 என்ற செட்களில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் PV சிந்து ஜப்பானின் யமாகுஜியை எதிர்கொள்கிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழை தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 35 நொடி. ஆகாஷ்வாணி
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 100.1 சென்னை FM கோல்டில் இரவு 8:10 நாடகம்.
2: பெரிய 50 லட்சம்.
3: பெருசோ சிறுசோ சார் ஒண்ணு வர சொன்னாரு.
2: எதுக்கா
3: தெரியல.
2: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல.
1: தென்மாதிமங்கலம் ஆர் குமாரசாமி அவர்கள் எழுதிய எது அழகு நாடகம் கேட்கலாம் இரவு 8:10 FM கோல்டில்.
2: சார், மே ஐ கம் இன் சார்?
4: வாமா லதா. ஆமா, இந்த ஃபைல்ல நான் சைன் பண்ணி 3 நாள் ஆச்சு.
1: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம்.
5: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் நோய் சிறுநீரக பாதை தொற்று என்று சொல்லக்கூடிய யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன். இதில் சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படலாம். அடிக்கடி சிறுநீர் கழிக்க நமக்கு ஒரு அர்ஜ் ஏற்படலாம். சிறுநீரில் ரத்தம் கூட வரலாம். முதுகில் வலி இருக்கலாம். சில சமயம் முதுகில் இருந்து அடிவயிற்று வரை வலி இருக்கலாம். சில சமயம் தொப்புளில் இருந்து அடிவயிறு வரை வலி இருக்கலாம். ஏன் வாந்தி ஜுரம் கூட இருக்கலாம். மிக அதிக துர்நாற்றமுடைய சிறுநீர் கழிக்க ஏற்படலாம். இதற்கான காரணங்கள் என்று பார்த்தால், நாளொன்றுக்கு 1.5 லிட்டர் 2 லிட்டர் கூட தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, கிட்னி என்று சொல்லக்கூடிய சிறுநீரகத்தில் ஏதாவது ஒரு தொற்று இருக்கலாம், அல்லது சிறுநீரகத்தில் கல் இருக்கலாம், டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய உடல் நீர் வறட்சி ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது மருந்து என்று பார்த்தால் சுகுமாரம் கிருதம் அல்லது பிரம்மி கிருதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்தை 4 டீஸ்பூன் விகிதம் 1/4 டம்ளர் நல்ல வெந்நீரிலே கலந்து அது குடிக்கும் சூடில் இருக்கும் பொழுது காலையில் ஒரு முறையும் மதியம் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் உணவுக்கு முன் உட்கொள்ளலாம். இதை தவிர புனர்ணவாதி கஷாயம் என்று சொல்லக்கூடிய கஷாயத்தை 15 மில்லி விகிதம் 3 முறையோ அல்லது 4 முறையோ 45 மில்லி தண்ணீர் கலந்து உட்கொள்ளலாம். இதுவும் உணவுக்கு முன் உட்கொள்வது நல்லது. இதை தவிர நாம் வீட்டில் என்ன செய்யலாம் என்று பார்த்தால், நிறைய தண்ணீர் குடிக்கலாம். 1 நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணீர் குடிக்கலாம். திட உணவுகளை தவிர்த்து விட்டு அதற்கு பதிலாக திரவ உணவுகளை நிறைய உட்கொள்ளலாம். அதாவது இளநீர், ஜூஸ், பால், மோர், சூப்பு போன்ற விஷயங்களை நிறைய எடுத்துக்கொள்ளலாம். உருக்கிய பசுனை 4 தேக்கரண்டி விகிதம் 3 வேளை நாளொன்றுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்படி 1-2 நாட்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி 1-2 நாட்கள் மட்டுமே சாப்பிடுவதால் ஒன்றும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகிவிடும் என்றெல்லாம் பயப்பட வேண்டாம். ஒரு நல்ல டாக்டரின் ஆலோசனையோடு இவற்றை உட்கொள்ளுங்கள். ஆயுர்வேதத்தினால் பயன்பெறுங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 3 மணிக்கு பலே பாண்டியா திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம் 3 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.

15 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 2:55 வரை. முதலில் ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடியுள்ள பாடல், படம் பீமா.

0: விருதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விருதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள்.
2: நேரம் 2:32. தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா தன்விஷா பாடிய பாடல், படம் நான் மகான் அல்ல.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

வம்சம் திரைப்படத்தின் பாடல் இது, பாடியவர்கள் முகேஷ் சூர்முகி.

திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சென்னை பள்ளிக்கரணையில் 5 சென்டிமீட்டர், மேலக்கோட்டையூர் 4 சென்டிமீட்டர், சென்னை அண்ணாநகர் மேற்கு, கொரட்டூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், சென்னை பெரம்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தடி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, நீலாங்கரை, தேன்கனிக்கோட்டை, மேடவாக்கம் சந்திப்பு, அயப்பாக்கம், செங்குன்றம், மாதவரம், ஒக்கியம், துறைப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர்.

மேட்டுப்பாளையம், பில்லூர் அணை, வடபழனி, சோழிங்கநல்லூர், சின்னக்கல்லாறு, கண்ணகி நகர், விண்ட்வர்த், மணலி, ஸ்ரீபெரும்புதூர், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், பெருங்குடி, சைதாப்பேட்டை, ஐனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், தண்டையார்பேட்டை, சின்கொன்னா, உபாசி, எடப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், வானமாதேவி, உத்தண்டி, தேவாலா, மணலி புதுநகரம், வால்பாறை, பேசின் பாலம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, நாமக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் தென் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடலோர பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இடைப்பட்ட பகுதியில் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் 1 இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை இதே வானிலை நிலவக்கூடும். நாளை மறுநாள் 20ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 770 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போமா?

0: தகுதி வாய்ந்த பெரியோர் கோபப்பட்டால் வகையாக அமைந்த வாழ்க்கையும் வானளவு குவித்த செல்வமும் இல்லாமல் போகும். குறள் எண் 897, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: வகை மாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகை மாண்டதக்கார் செறின்.
0: தகுதி வாய்ந்த பெரியோர் கோபப்பட்டால் வகையாக அமைந்த வாழ்க்கையும் வானளவு குவித்த செல்வமும் இல்லாமல் போகும். குறள் எண் 897, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறள் அமுதமிடம் பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது நாம் கேட்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் எந்திரன் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் விஜய் பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் இணை பீமா படத்திற்காக ஒலிப்பது கார்த்திக் ஹரிணி குரல்கள்.

0: நேரம் 5:42. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 8:10 கேட்கலாம் நாடகம்.
1: வேண்டாம், கட்டிக்க போறவன் பார்த்தா போதும்.
2: அவனாவது பாக்கணும்ல?
1: கண்டிப்பா பாப்பான் என் குணத்துக்கு.
2: உன்னை எவனாச்சும் பாக்குறானோ இல்லையோ, நான் அந்த நோட்டீஸை பாத்துட்டேன்.
1: என்ன நோட்டீஸ்?
0: தென்மாதி மங்கலம் ஆர் குமாரசாமி அவர்கள் எழுதிய நாடகம் கேட்கலாம், எது அழகு, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில்.
1: நடந்துதான் போகணுமா?
2: நீ எதுக்கு நீ வருத்தப்படுற? வழி பூரா என்னத்தான் அவன் அவனும் முறைச்சு பாப்பானுங்க.
0: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
5: திரைக்கானத்தில் அடுத்து மதராசப்பட்டினம் படத்திற்காக ஒலிப்பது ஹரிணி ரூப்குமார் ராத்தோட் ஆண்ட்ரியா ஜெரிமியா பாடியுள்ள பாடல்.

0: கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம்.
2: திரைக்கானத்தின் நிறைவாக சிங்கம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் டிப்பு, சுசித்ரா.

0: ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்தி, 7:00 திரையானம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண் விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் கூறும் கருத்துக்கள். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை. 8:05 9:15 திரைகாணும், 8:45 ஆங்கில நிகழ்ச்சியில் த டிஜிட்டல் அப்போதிகாரி நேர்முகத்தின் நிறைவு பகுதி. பங்கேற்பவர் எதிர்கால உடல்நலம் குறித்து ITS மருந்தக கல்லூரியின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். உரையாடுபவர் ராஜராஜேஸ்வரி. 10:00 அகில பாரத இசையில் டெப்ரத் மிஸ்ரா அவர்களின் சித்தாரிசை, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலையில் 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 8:10 எது அழகு நாடகம், எழுதியவர் தென்மாதிமங்கலம் ஆர் குமாரசாமி அவர்கள், அமைப்பு எஸ் பிரபஞ்சம், எஸ் பாலச்சந்திரன். 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நாளைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில், அதாவது மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:55 சூழல் அறிவோம். வானிலை 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை. உரிமைக்குரல் அறிந்திரு வெழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள்,

0: 25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தங்கச்சி கோ சுவாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு மங்கள் பாண்டே அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9:00 இசைப்பட்டகம். டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருத்திகள். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார் டி ருக்மிணி அவர்கள் வயலின். பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம். கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. பகல் 12:10 சங்கீத சாரல். எம் எஸ் அனந்தஸ்ரீ அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35°C, குறைந்த அளவு 27.4°C. பதிவான மழை அளவு 0.6 mm. ஈரப்பதம் 71%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34°C, குறைந்த அளவு 26.4°C. ஈரப்பதம் 84%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 34°C ஒட்டியும் குறைந்த அளவு 26°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து
1: This is Akashvani. The news read by Valsa Williams. The 72nd National Film Awards were announced today. The Best Film Critic Award will be given to Sanjeev Srivastav. The award for Best Writing on Cinema will be given to K. Pradeep Kumar Shetty for his Kannada book. In the non-feature film category, Shivpal Singh Kang will get the Best Music Direction Award for Parat Iktale's Degree Jaya Magavar. Best Direction Award will be given to Anand L. Rai for Statue of Unity, Ekta Ka Prateek. Best Short Film is Hamsafar in Marathi. The Best Non-Feature Film is Bhangar, directed by Sumira Roy. India's first privately developed orbital rocket Vikram-1 under Mission Agman has successfully reached orbit after completing its final burn and injecting payloads into a 450-kilometer orbit. The liftoff took place at 12.05 p.m. from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh. Our correspondent reports that the milestone makes India the third country in the world to achieve private orbital launch capability. Developed under Mission Agman, the rocket is intended to provide cost-effective and flexible launch services for small satellites. Prime Minister Narendra Modi congratulated the Skyroot Aerospace team over a telephone call. Mr. Modi said the successful launch of Vikram-1 under Mission Agman is a major milestone in India's journey towards self-reliance in the space sector.
2: जमीन में भी उस रूट्स को आपने मजबूती दी है जो देश के नौजवानों को आगे आने की प्रेरणा देगी और मुझे ये सफलता के लिए तो आनंद होना ही होना था लेकिन आप लोगों ने जिस कमिटमेंट के साथ मेहनत की मैं आपको आपकी पूरी टीम को इस महत्वपूर्ण निर्णय के लिए और महत्वपूर्ण सफलता के लिए मैं बहुत बहुत बधाई देता हूँ.
1: Union Science and Technology Minister Dr. Jitendra Singh also congratulated Team Skyroot on the successful launch of Vikram-1. The minister said the mission marks a major milestone for India's expanding private space sector. In Gujarat, 8 people were killed and 10 others injured today after a massive fire broke out at a firecracker manufacturing and processing unit on the Ramol Gutrad Road in Ahmedabad. Our correspondent reports that the Rapid Action Force personnel rushed to the site immediately, retrieved 8 bodies and rescued the trapped and injured workers from the blazing structures. The injured have been admitted to nearby hospitals for treatment. Several firefighting vehicles also rushed to the spot and brought the blaze under control. Cooling operations are currently underway. In West Bengal, Union Home Minister Amit Shah today visited the Border Security Force camp at Jumagarh.

0: பெண்கள் இராஜாங்க காரியங்களில் ஏன் தலையிடக்கூடாது என்பதை காரணங்களோடு முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் குந்தவை தேவியிடம் விளக்கிக் கொண்டிருந்தார். குந்தவை சிறிது நேரம் திகைத்துப் போய் நின்றாள். மறுமொழி என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. முதன் மந்திரி நன்றாக தன்னை மடக்கிவிட்டார். அவர் சொல்வதில் உண்மை இருக்கத்தான் இருக்கிறது. இந்த எண்ணம் தோன்றியதும் வானர்குல வீரன் மீது அவளுக்கு கோபம் எழுந்தது. வீர சாகச செயல்கள் அவன் செய்யக்கூடியவன்தான், ஆனால் காரியத்தை பகிரங்கப்படுத்தி கெடுத்து விட்டானே. அவனை பார்த்து நன்றாக கண்டிக்க வேண்டும். இவ்வாறு எண்ணியதும் முதன் மந்திரியின் கட்டளையின்படி அவன் சிறைப்படுத்தப்பட்டது நினைவு வந்தது. என்னவெல்லாம் தொந்தரவுக்கு ஆளாகி கொண்டு எனக்கும் தொந்தரவளிக்கிறான். சற்று நேரம் சும்மா இருந்திருக்க கூடாதா? வைத்தியர் மகன் ஏதாவது உளறினால் அதற்காக அவர் பேரில் மேல் மாடத்திலிருந்து பாய்ந்து சண்டை துவக்கி இருக்க வேண்டுமா? ஐயா, ஒரு கோரிக்கை செய்து கொள்கிறேன். பெரிய மனது செய்து நிறைவேற்றி தர வேண்டும்.
1: தேவி, கட்டளையிடு. இந்த ராஜ்யத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏது?
0: தாங்கள் அரண்மனை வாசலுக்கு வரும் சமயத்தில் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை சிறைப்பிடித்த தாங்கள் கட்டளையிட்டீர்கள்.
1: அவர்கள் செய்தது பெருங்குற்றம். அரண்மனையில் மகாராணியின் கண் முன்னால் அவர்கள் சண்டை தொடங்கியது பெரும் பிசகு. அதுவும் எப்பேற்பட்ட சமயத்தில், பெரும் ஜனக்கூட்டம் கொதிப்புடன் இருந்த நேரத்தில். காரணம் தெரியாத ஜனங்கள் தாங்களும் சண்டையில் கலந்து கொண்டிருந்தால் எத்தகைய விபத்து நேர்ந்திருக்கும்? சிறு நெருப்புப் பொறி பெருங்காட்டையே அழிப்பது போல நாடு நகரமெல்லாம் கலகமும் குழப்பமும் விளைந்திருக்குமே.
0: ஆமையா, அவர்கள் செய்தது பெரும் குற்றம்தான். ஆயினும் அவர்களில் ஒருவனை மன்னித்து விடுதலை செய்யும்படி தங்களை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன்.
1: இளவரசியின் அருளுக்கு பாத்திரமான அந்த பாக்யசாலியார்
0: நான் இலங்கை தீவுக்கு அனுப்பிய தூதன் அவன்தான்.
1: பழம் நடுவி பாலில் விழுந்தது போலாயிற்று.
0: எதனால் இவ்வாறு சொல்லுகிறீர்கள்?
1: அந்த தூதனை நானே சிறைப்படுத்த வேண்டும் என்றிருந்தேன். இங்கே அவனாகவே எளிதில் அகப்பட்டு கொண்டான்.
0: எதற்காக? என்ன குற்றத்திற்காக?
1: தாயே, அவன் பேரில் பயங்கரமான குற்றம் சாட்டப்பட்டு

0: இருக்கிறது.
1: அது என்ன?
0: பொன்னியின் செல்வனை அவன்தான் கடலில் தள்ளி மூழ்கடித்து விட்டான் என்று.
1: என்ன நாராசமான வார்த்தைகள்? அப்படி குற்றம் சாட்டுவது யார்?
0: பலரும் அவ்வாறு குற்றம் சாட்டுகிறார்கள். இளவரசரை கப்பலில் ஏற்றிக் கொண்டு வந்த பார்த்திபேந்திரன் சொல்லுகிறான், பழுவேட்டரையர்கள் இருக்கலாம் என்கிறார்கள். நானும் சந்தேகிக்கிறேன்.
1: ஆச்சாரியரே, ஜாக்கிரதை! நான் ஒரு கொலைகாரனை பிடித்து அனுப்பி என் தம்பியை கொன்றுவிட்டு வரச் சொன்னதாகவா சந்தேகிக்கிறீர்?
0: ஒரு நாளும் இல்லை தாயே. அவனை உனது நம்பிக்கைக்குரிய தூதன் என்று நினைத்துக் கொண்டு நீ அனுப்பினாய். அது தவறாயிருக்கலாம் அல்லவா? அவன் மாற்றார்களின் ஒற்றனாயிருக்கலாம் அல்லவா?
1: இல்லவே இல்லை. ஆதித்த கரிகாலன் அவனை என்னுடைய உதவிக்கு அனுப்பினான். அவனை பூரணமாக நம்பலாம் என்று எழுதி அனுப்பினான்.
0: ஆதித்த கரிகாலனும் ஏமாந்திருக்கலாம் அல்லவா இளவரசி? வழியில் அவன் மாற்றப்பட்டும் இருக்கலாம் அல்லவா? நான் இங்கே வரும்போது ஒற்றன் என்ற குற்றச்சாட்டு என் காதில் விழுந்தது. மேலே இருந்தவனை பார்த்து கீழே நின்றவன் குற்றம் சாட்டினான். அது என்ன அம்மா?
1: மேலே நின்றவன்தான் என் தமையன் அனுப்பிய தூதன், வாணர் குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன். கீழே நின்றவன் வைத்தியர் மகன் பினாகபாணி. வந்தியத்தேவனை பழுவேட்டரையர்களின் ஒற்றன் என்று வைத்தியர் மகன் குற்றம் சாட்டினான். என்ன அறிவீனம்?
0: ஏன் இருக்கக்கூடாது தாயே?
1: ஒரு நாளும் இருக்க முடியாது. பழுவேட்டரையர் காவலிலிருந்து அவன் தப்பி வந்தவன். அவனை திரும்ப கைப்பற்ற பழுவேட்டரையர்கள் எத்தனையோ ஆட்களை அனுப்பி பிரம்ம பிரயத்தனம் செய்தார்கள்.
0: அவனிடம் பழுவூர் முத்திரை மோதிரம் எவ்விதம் வந்தது தாயே?
1: அந்த வஞ்சக அரக்கி மாய மோகினி விஷநாகம் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். பழுவூர் இளையராணி கொடுத்துதான் அவனுக்கு அம்மோதிரம் கிடைத்தது.
0: அது உனக்கு தெரிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன். நான் சொன்னால் நீ நம்பியிருக்க மாட்டாய். அந்த வல்லத்து வீரன் பழுவேட்டரையர்களின் ஒற்றன் அல்ல என்பது சரி, ஆனால் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருக்கலாம் அல்லவா?
1: அது எப்படி முடியும்?
0: எப்படி முடியும் என்று சொல்லுகிறேன். வந்தியத்தேவன் இலங்கைக்கு அனுப்பிய அந்தரங்க தூதன். தஞ்சை கோட்டைக்கு வெளியில் பழுவூர் ராணியை பல்லக்கில் சந்தித்தான். அப்போது முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான். பிறகு கோட்டைக்குள் பழுவூர் அரண்மனையின் அந்தப்புறத்தில் அவளை சந்தித்தான். அவனை பழுவூர் இளையராணி பொக்கிஷ நிலவரையில் ஒளித்து வைத்திருந்து வெளியே அனுப்பினாள். உன்னிடம் மோலை கொண்டு வரப் போகிறான் என்று அவளுக்கு தெரியும். இலங்கையிலிருந்து அவன் திரும்பி வரும்போது அரிச்சந்திர நதிக்கரையில் பாழடைந்த பாண்டியன் அரண்மனையில் நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசினார்கள். அதற்கு பிறகும் பழுவூர் முத்திரை மோதிரம் வந்தியத்தேவனிடம் இருக்கிறது. இதையெல்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அம்மா? உன் தூதனிடம் இன்னமும் பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? குந்தவையின் உள்ளம் இப்போது உண்மையாகவே குழப்பத்தில் ஆழ்ந்தது. மௌனமாயிருந்த அரசளங்குமரியை பார்த்து முதன் மந்திரி அனிருத்தர்,
2: தாயே ஏன் பேசாமல் இருக்கிறாய்? வந்தியத்தேவனை இன்னமும் நீ நம்புகிறாயா
1: என்று கேட்டார். ஐயா, அமைச்சர் திலகமே, நான் என்ன சொல்லட்டும்? இன்னும் சற்று நேரம் தாங்கள் பேசிக்கொண்டே போனால் என்னை நானே சந்தேகிக்கும்படி செய்து விடுவீர்கள் போலிருக்கிறதே என்றாள் இளவரசி.
2: காலம் அப்படி இருக்கிறதம்மா.
0: யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று தீர்மானிப்பது இந்த நாளில் அவ்வளவு சுலபமில்லைதான். நாலாபுறமும் அவ்வளவு விரோதிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு மர்மமான சூழ்ச்சிகள் நடந்து வருகின்றன
1: என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். ஆனாலும் தங்களுக்கு தெரியாத மர்மமும் தாங்கள் அறியாத சூழ்ச்சியும் இராது என்று தோன்றுகிறது. நான் அனுப்பிய தூதனை பற்றி அவ்வளவு விவரங்களையும் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டாள் குந்தவை தேவி.
0: அம்மணி, நான் 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவன். நாடெங்கும் அவை பரவியிருக்கின்றன. பழுவூர் அரண்மனையிலே ஆட்கள் இருக்கின்றார்கள். பழுவூர் இளையராணியின் மெய்க்காவலர்களிலே எனக்கு செய்தி அனுப்புகிறவன் ஒருவன் இருக்கிறார். ஆழ்வார்க்கடியானைப் போல் ஊர் ஊராக அலைந்து திரிந்து செய்தி கொண்டு வருகிறவர்கள் பலர் இருக்கின்றார்கள். சுற்றுப்புற நாடுகளிலோ நானறியாமல் எந்த காரியமும் நடைபெற முடியாது என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆயினும் யார் கண்டது, என்னையும் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கலாம். நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம்.
1: இவ்வாறு முதன் மந்திரி சொன்னபோது பொன்னியின் செல்வன் இப்போது சூடாமணி விகாரத்தில் இருப்பதும் இந்த பொல்லாத மனிதருக்கு தெரியுமோ என்ற எண்ணம் குந்தவைக்கு உண்டாயிற்று. அதை அவள் வெளியிடாமல் மிகுந்த சிரமத்துடன் அடக்கிக் கொண்டாள்.

0: ஐயா, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த வானர்குல வீரன் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருப்பான் என்று மட்டும் என்னால் நம்ப முடியவில்லை. அவனை தயவு செய்து விடுதலை செய்து விடுங்களேன் என்றாள்.
1: நன்றாக யோசித்து பாரும்மா. அந்த பெண் நந்தினியிடம் மாயமந்திர சக்தி ஏதோ இருக்கிறது. சிவபக்தன் மதுராந்தகன் அவளுடைய வலையில் விழுந்து ராஜ்யத்தில் ஆசை கொண்டான். சம்புவரையரின் மகன் கந்தமாறன் அவளுடைய ஓலையை எடுத்துக்கொண்டு ஆதித்த கரிகாலனிடம் போயிருக்கிறான். பழுவேட்டரையர்களின் பரம விரோத

0: பிரையரின் மகன் கந்தமாறன் அவளுடைய ஓலையை எடுத்துக்கொண்டு ஆதித்த கரிகாலனிடம் போயிருக்கிறான். பழுவேட்டரையர்களின் பரம விரோதியாயிருந்த பார்த்திபேந்திரன் இன்று பழுவூர் ராணியின் அடிமையாகிவிட்டான். சூடராஜ்யத்தை இரண்டாகப் பிரித்து மதுராந்தகனுக்கு ஒரு பகுதியும் ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு பகுதியும் கொடுத்து ராஜி செய்து வைக்கவும் அவன் முன்வந்திருக்கிறான்.
1: இது என்ன அக்கிரமம்? ராஜ்யத்தை இரண்டாகப் பிரிக்கவாவது? எங்கள் குலத்து முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து பெரிதாக்கிய மகாராஜ்யம் இது!
0: ராஜ்யத்தை பிரிப்பதை நீ விரும்ப மாட்டாய். நானும் விரும்பவில்லை தாயே. 10 நாட்களுக்கு முன் இந்த யோசனையை சொல்லியிருந்தால் பார்த்திபேந்திரனும் பொங்கி எழுந்திருப்பான். இப்போது அவனே இந்த ஏற்பாட்டுக்கு முதன்மையாக நிற்கிறான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: திருமாலின் வியூக நிலையில, அதாவது விரிவுபடுத்திய நிலையில ஒண்ணு அனிருத்தன். இந்த சொல்லுக்கு பொருள் தடுக்க முடியாத ஆற்றல் கொண்டவன். ருத்ரமுகம் கொண்டு மக்களின் அறியாமையை போக்குவதாக கொள்றது மரபு. சோழ பேரரசின் முதன் மந்திரி அனிருத்தரும் தம் பேருக்கு ஏற்ற மாதிரி அறிவுரை வழங்கி வருவதை பார்த்துக்கிட்டு வரும். ராமேஸ்வரத்தை அடுத்த சிறு தீவில பழைய மண்டபத்தில் தமது சீடன் திருமலையப்பன் பதற்றத்தோடு எக்குத்தப்பா பேசின போது அமைதியா அவர் கொடுத்த விளக்கம் நினைவிருக்கும். சுந்தர சோழர் சிம்மாசன ஏறின போது கூட இருந்து நான் உதவுவதா இருந்தா பட்டத்தை ஒப்புக்கொள்வதாகவும் இல்லாட்டா மறுத்து விடுவதாகவும் சொன்னார். ராஜ்ய நிர்வாகத்தில் அவருக்கு உதவுவதாக வாக்களிச்சு அதை இன்னைக்கும் நிறைவேற்றிக்கிட்டு வரேன். நீயும் நானும் ராஜ்ய சேவையை ஸ்வதர்மமாக கொண்டவங்க. சோழ பேரரசரின் சேவையில உடல் பொருள் ஆவிய அர்ப்பணம் செய்வதா சபதம் செய்திருக்கும், இதை மறவாத. இப்போ பழையாறையில அந்த பெரும் கூட்டத்தில் முதன் மந்திரியின் பல்லக்குக்கு தானாகவே வழி ஏற்பட்டதை பார்த்தோம். இரு கரங்களையும் தூக்கி மக்களுக்கு ஆறுதலும் ஆசியும் கூறிய அந்த பாவனை அவரோட ஆளுமையின் சிறப்பு மேம்படுத்துவதாக இருந்ததையும் கவனிச்சோம். இளவரசரை தேடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சாச்சு. சக்கரவர்த்தி தஞ்சை அரண்மனையில பத்திரமா இருக்காரு. கூடிய விரைவில் நானே அவரை இங்கே அழைச்சிக்கிட்டு வரேன். ஈழத்தில் உள்ள நம் வீரர்கள் பற்றி கவலை வேண்டாம். கூடியிருந்த ஜனங்களுக்கு தேவையான விளக்கங்களை தந்து அவங்கள திருப்தியோட வீடு திரும்ப பண்ணிடுறார். அனிருத்தரின் அனுபவ முதிர்ச்சியை கண்டு வியக்கிறோம். அடுத்து உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற செம்பியன் மாதேவி. சோழ நாட்டில் தாயாதி சண்டை ஏற்படாமல் இருக்கணும்னா மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட சம்மதி கொடுங்க. அந்த மூதாட்டிக்கு விடுக்கும் வேண்டுகோள். குந்தவை இளமங்கை. பெரும்பாலும் முதியவர்களின் கருத்துக்களை ஏற்க மறுக்கிற பருவம். நம்பிக்கைக்குரிய தூதன்னு நினைச்சுதான் நீ இலங்கைக்கு அனுப்பின. உன் தமையனும் அப்படி நம்பி இருக்கலாம். ஆனா அந்த வானர் குல வீரன் வழியில மாற்றப்பட்டும் இருக்கலாம் அல்லவா? அப்படி சந்தேகப்படுறதுக்கு இடம் தர மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் சொல்லி இன்னமும் உன் தூதனிடம் நம்பிக்கை இருக்குதான்னு கேட்கிறார். உடனே அவருடைய மதிநுட்பத்தை கண்டு வியப்படைகிற மாதிரி நடிக்கிறார். அடுத்து என்ன சொல்ல போறா பாப்போம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
5: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
4: அது என்ன 2020 பிரேக்?
5: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
6: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். வனஜா கிரிஜா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், Ms. ஜானகி.

0: இதுவரை திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
2: கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துக்கிறது, அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னா, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனை தான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன். நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க, அதுல ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ இப்போ பிக்கல் பாலோ, பிக்கல் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேம்க்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைத்து இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வசதியை செஞ்சு கொடுத்த எஸ்பிஐக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
1: குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப் பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை

0: எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று மதுரையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மையத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து சேவைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மையத்தின் மூலம் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோ தெரப்பி, பார்வை மற்றும் காது கேளாமை குறைபாடுகளுக்கான சிகிச்சை, ஸ்பீச் தெரப்பி போன்றவை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உளவியல் ஆலோசனை, அடையாள அட்டை பெறுவது, உதவித்தொகை மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பித்தல் போன்ற சேவைகளும் இந்த மையத்தின் மூலம் செய்து தரப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டும் சேவையும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவிக மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வட கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்குதொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை தரமணியில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசுகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் கோடை விழாவினை மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இ சேவை மையங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கடல்

0: ஆர் பயிற்சிக் கழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை.

0: மனதில் நின்றவை கேட்டீர்கள். இனி கேட்கலாம்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள்.
2: வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனமான இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் IBPS எனப்படும் வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் இந்தியா முழுவதும் 11 பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பணியின் பெயர் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னிஸ். மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 6715 ஆகும். இதில் பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பல்வேறு வங்கிகளில் காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தொகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு குறைந்தபட்சம் 21 வயது நிரம்பியவர்களும் அதிகபட்சமாக 30 வயதுக்குள் இருப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் உட்பட பலருக்கும் அரசு விதிமுறைகளின்படி தளர்வுகள் வழங்கப்படும். விரிவான விவரங்களை இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். முதற்கட்ட எழுத்து தேர்வு, விரிவான எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு வாயிலாக தகுதியான விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் SC/ST பிரிவினருக்கு 175 ரூபாயும் மற்ற பிரிவினருக்கு 850 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக ஆன்லைன் மூலமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். வங்கி பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் இந்த பணிக்கு பணிபுரிய விரும்பும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் https://www.ibps.in என்ற இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முன்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுமையாக படித்து தேவையான ஆவணங்களை தயார் செய்து பின்னர் விண்ணப்பிக்க வேண்டும். இணையதள முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம். https://www.ibps.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 21ஆம் தேதியாகும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. TNPSC எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் காலியாக உள்ள துணை ஆட்சியர், வணிகவரித்துறை உதவி ஆணையர், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், மாவட்ட பதிவாளர், தொழிலாளர் உதவி ஆணையர் உள்ளிட்ட உயர்மட்ட நிர்வாக பணிகளுக்காக பல்வேறு பணியிடங்களை மொத்தம் காலியாக உள்ள 26 பணியிடங்களை நிரப்ப உள்ளது. கல்வி தகுதி துணை ஆட்சியர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வணிக வரித்துறை உதவி ஆணையர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அல்லது BCOM BL மற்றும் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட பதிவாளர் பணிக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதேபோன்று தொழிலாளர் உதவி ஆணையர் பணிக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். வயது வரம்பு அதிகபட்ச வயது 34 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் 21 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் SC/ST பிரிவினர் உட்பட பல்வேறு பிரிவினருக்கு சலுகைகள் வழங்கப்படும். விரிவான விவரங்களை இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC தேர்வினை 3 கட்டங்களாக நடத்தும்.

0: அதாவது முதற்கட்ட எழுத்துத் தேர்வு, விரிவான எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகியவற்றின் வாயிலாக தகுதியான விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவர். டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in ஐ திறக்கவும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையெனில் முதலில் பதிவு செய்ய வேண்டும். அடுத்து குரூப் ஒன் ரெக்ரூட்மெண்ட் 2026 அறிவிப்பை தேர்வு செய்ய வேண்டும். முறையாக இணையதள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யவும் விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபாய், முதற்கட்ட எழுத்துத் தேர்வுக்கு 100 ரூபாய், விரிவான எழுத்துத் தேர்வுக்கு 200 ரூபாயும் செலுத்த வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி ஆகும்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டு

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவிழா வருவது திரைகானம். உன்னாலே உன்னாலே படத்திற்காக கார்த்திக் கிரிஷ் ஹரிணி பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகான முலைக்க கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்று கிடம் பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
1: மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் ஸ்வச்சதா ஹி சேவா எனப்படும் தூய்மைய சேவை இயக்கம் சார்பில் பள்ளிகளுக்கிடையேயான தூய்மை போட்டிகள் நடைபெற்றது. தூய்மை சேவையை ஊக்குவித்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்தல், பொதுமக்களிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நகர்ப்பகுதிகளை தூய்மைப்படுத்துதல், குப்பைகளை தரம் பிரித்தல், விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை பள்ளி வளாகத்தில் தடை விதித்தல், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை தவிர்த்தல், கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரித்தல், அவற்றை பள்ளி பூங்காவில் பயன்படுத்துதல், மூலிகை செடிகளை வளர்த்தல், குடும்பத்தார் மற்றும் அருகாமையில் வசிப்பவர்களிடம் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துணிப்பை தயாரித்து விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூய்மை பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கு பரிசு வழங்கும் விழா குன்னூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தாங்கள் மேற்கொண்ட தூய்மை பணிகள் குறித்து விளக்க காட்சிகளை அளித்தனர். சிறப்பு நடுவர் குழு இந்த விளக்க காட்சிகளை ஆய்வு செய்து சிறப்பாக தூய்மை சேவை மேற்கொண்ட பள்ளிகளை தேர்வு செய்தனர். மெட்ராஸ் ரெஜிமெண்டின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்த போட்டியில் குன்னூர் சுற்றுவட்டார் பகுதியைச் சேர்ந்த 8 பள்ளிகள் கலந்து கொண்டன. உதகையில் உள்ள தமிழகம் விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்ய தண்ணீரு தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதான் மந்திரி கிராம சாலைகள் திட்டம், 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் சுகாதார கட்டிடங்கள் கட்டுதல் ஆகிய திட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், பேரூராட்சிகள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், தோட்டக்கலைத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அலுவலர்களிடம் விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. சாரல் மழையில் நனைந்தபடி மேய்ச்சலில் ஈடுபட்ட புள்ளிமான் மற்றும் கடமான் கூட்டம், கம்பீரமாக நின்றிருந்த யானை, சாலையோரத்தில் கரையான்களை தேடி சாப்பிட்ட கரடி, அழகாக நடந்து சென்ற மயில் ஆகியவை முதுமலை புலிகள் காப்பக சாலையில் பயணித்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். 1899 மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதல் முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல் சக்கரங்களை கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. 206 பாலங்கள், 16 குகைகள் வழியாக செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை கண்டவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது ஒரு சுக அனுபவமாகும். இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஜூலை மாதம்

0: இந்த நாள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. ரயிலில் வந்த பயணிகளுக்கு மலையரில் நீராவி ரத அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி மலையரையிலின் சிறப்புகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகள் பயணிகளுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 ரயில் நிலையங்கள் மேம்பட்ட வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 ரயில் நிலையங்கள் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாடும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலால் விண்வெளித்துறையில் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள செய்தியில், விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் 1 தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் நவீன மாற்றங்களுடன் குறைந்த செலவில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு காட்டும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சென்னிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
3: விருதுநகர் மிளகாய் பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள், அதுவும் உணவு பொருளை தயார் பண்றீங்களே, நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி

0: பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாயை வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும்.
1: ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர்ப்பு முறை மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி

0: வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர் மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித் ஷா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் மின்னணு மருத்துவ திட்டம் குறித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் 2 ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் தூண்களாக இவ்விரு திட்டங்களும் விளங்குவதாக தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் மக்கள் மருத்துவ திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல்துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் MyGov இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்பு படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலாம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 2 பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோவ்ஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோவியோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தானிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய

0: அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். பண்ணை செய்தி. செங்கல்பட்டு மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு கால்நடை நோய் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள முக்கிய அறிவிப்பு. காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கச்சூர் கிராமத்தில் கால்நடைகளில் கட்டித்தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அந்த பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகிலுள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை கிளை நிலையங்களை அணுகி கட்டித்தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமென்று காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறியாடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பிறகு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டைகளில் கோடைக்காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் கலந்து விதை நீர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டேசிம் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நீர்த்தி செய்ய வேண்டும். அல்லது ட்ரைகோடெர்மா விட்டி 1 கிலோ விதை அல்லது பேசிலஸ் செப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயன்பெறலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அடிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிகளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாக்கி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கும். அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 2 மில்லி 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்தோடு கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்தோடு காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்தோடு காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களோடு பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 சேர்த்து பயன்படுத்தலாம். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து தெரிந்து கொள்வோம். சிறுதானியங்களை மானாவாரி பயிராக சாகுபடி செய்யலாம். பூச்சி கட்டுப்பாடு, நோய் கட்டுப்பாடு அதிகம் தேவைப்படாது. சிறுதானியங்களின் சத்துக்கள் நாம் அறிந்ததே. இன்றைய காலகட்டத்தின் அதிக தேவைக்கேற்ப சிறுதானியங்களை சிறந்த முறையில் சாகுபடி செய்து பொருளாதாரம் ஈட்டுவது விவசாயிகளுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும், சாகுபடி செய்த சிறுதானியங்களை தொழில் முனைவோர் மதிப்பு கூட்டி நல்ல முறையில் வியாபாரம் செய்து வருவது வரவேற்கத்தக்கது. அந்த வகையில் நம் வேளாண் அறிவியல் நிலையங்களும் வேளாண்மை கல்லூரிகளும் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் குறித்த பல பயிற்சிகளை நடத்தி வருகின்றது. இந்த பயிற்சி பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி. இப்படி சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்போமா?
1: இப்போ மக்கள் எல்லாருமே வந்து டயட்டு டயட்டுன்னு ஒரு பேச்சு பேசுகிறாங்க. பல வகையான டயட்டு யார் வாயிலிருந்துனாலும் அந்த வார்த்தை வருது டெய்லி பார்க்குறவங்கக்கிட்ட. அப்போ டயட்னா என்ன, எதுக்காக அவங்க டயட்டு டயட்டுன்னு சொல்கிறாங்க, டயட்டில் அவங்க என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்க போனால், தினை நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, வரகு சொல்கிறாங்க, கேழ்வரகு சொல்கிறாங்க, தென் சாமை சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு, முக்கியமாக எடை குறைப்பு சம்பந்தமாக சொல்கிறாங்க. புதுசு புதுசாக வர வேண்டிய நோய்கள்னால கொஞ்சம் உணவு முறையை நம்ம மாற்றி அமைச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம காலங்காலமாக 50-60 வருஷமாக நம்ம அரிசியை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நெல்லில் வந்து நிறைய வகைகள் வருது, அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வட இந்தியர்களோட உணவுன்னு பண்ணும்போது கோதுமை, அப்புறம் பிரெட்டு, இப்படி அதில் மதிப்பு கூட்டல் ரொம்ப அதிகம். நீங்கள் அரிசின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பொரி, அவல், அரிசி மாவு, அப்புறம் அதில் நம்ம செய்யக்கூடிய பொருட்கள் நிறைய, இடியாப்பம், கொழுக்கட்டை அப்படி வரலாம். இங்கே சப்பாத்தி போக மல்டிகிரெயின் பிரெட் இருக்கும், வீட் பிரெட் இது மாதிரி இருக்கும்போது அப்போ சிறுதானியங்களும் அதில் என்னென்ன டிசைனான உணவுப் பொருட்கள் வருது, குழந்தைகளுக்கு ஏற்றது, வயதானவர்களுக்கு ஏற்றது, நோயாளிகளுக்கு ஏற்றது அதில் இருக்குது. அதில் உள்ள சத்துக்கள் நிறைய விதமான அதிசயங்களை நம்ம உடம்புல ஏற்படுத்துறதுனால தான் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று, சிறுதானியங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுக்குது. ஹெல்த் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை, என்ன வாழ்க்கையை கொடுக்குதுன்னா வியாபாரம் செய்ய தூண்டுகிறது. இப்போ அரிசி எல்லா இடத்துலையுமே காமனாக கிடைக்குது, கோதுமை கிடைக்குது, ஆனால் சிறுதானியம் எல்லா கடையிலையும் நீங்கள் கிடைக்குமானா, ஒரு சில கடைகள் அதுவும் இப்போ எப்படி இவங்க அதை வரையறை படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆர்கானிக், இயற்கை அங்காடிகள், ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டது. வேளாண்மை அறிவியல் நிலையங்கள், விவசாய கல்லூரிகள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எல்லாமே

அறிவுறுத்துறது விஞ்ஞானியல் சைட்ல இருந்துன்னு சொன்னா, இந்த சிறுதானியங்கள் உழவர்களின் நண்பன். ஏன்னா இதுக்கு பூச்சி மருந்து அந்த மாதிரி நோய் கட்டுப்பாடு ரொம்ப தேவைப்படாது. அடுத்தது மண்ணுலையும் அந்த உரம் பூச்சி மருந்து தங்காது. ஸோ மண்ணுக்கும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அது. அடுத்தது நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோவா அது வெயிட் போட மாட்டோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அது. ஸோ அது நமக்கு ஃப்ரெண்டு, நம்மளோட ஹெல்த்துக்கு ஃப்ரெண்டு. அப்படிங்கும்போது பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. இளைஞர் படித்து வெளியே வராரு, நான் ஏதாவது தொழில் பண்ணணும்னு ஆசைப்படும் போது வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் சரி, மதுரையில் இருக்கிற வேளாண்மை கல்லூரிகளில் வந்து இந்த சிறுதானிய ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கிறாங்க பயிற்சியை. அது நாங்கள் எப்படி தரோம்னா, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒத்தக்கடையில் இருக்குது, மதுரை வேளாண்மை கல்லூரி சில பயிற்சிகள் ஒரு நாள் கொடுப்பாங்க. சில பயிற்சிகள் நீங்க அந்த சிறுதானியத்தை வச்சு தயாரிக்கிற பொருளுக்கு ஏற்றவாறு 3 நாட்கள், சில பயிற்சிகள் 5 நாட்கள், இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். அப்ப அதுல எதெல்லாம் செய்யலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு உடனே என்ன தேடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது குக்கீஸ் பிஸ்கட் அப்படி வரும். அப்போ அதில் சிறுதானியத்தை கலந்து தயாரிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு அந்த சிறுதானியம் உடம்புல சேருது, அது ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விழிப்புணர்வு வரும்போது இப்போ நிறைய பேர் வெளி மாவட்டத்திலேருந்தும் மதுரைக்கு வந்து பயிற்சி எடுத்துட்டு போகிறாங்க, முக்கியமாக இளைஞர்கள். அதுவும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. வர்றாங்க, அவங்களே தயாரிப்பாங்க, தயாரித்து அதை மறுபடியும் எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிப்பாங்க, அப்புறம் ப்ராப்பராக அதுக்கு லேபிள் பண்ணுவாங்க. இப்போ மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஒரு பெண்மணி இந்த இது தயாரிக்க கற்றுட்டு அவங்க ஒரு 5 பேர் சேர்ந்த குழுவாக ஆளுக்கு ஒரு பொருளாக இந்த சிறுதானியத்தில் தயாரித்து தனியாகவே அவுட்லெட்டு கடை மாதிரி வச்சுட்டாங்க. ஒருத்தர் குக்கீஸ் தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் அல்வா தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் நூடுல்ஸ் தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் பிஸ்கட் தயாரிக்கிறீங்களா, நீங்கள் கொண்டு வாங்க, இந்த அவுட்லெட்டில் இந்த கடையில் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒற்றுமை உணர்வும் இது கொண்டு வருது, பிஸ்னஸ் முயற்சியும் கொண்டு வருது இந்த சிறுதானியம். இப்போ சிறுதானியம் எதுக்காக விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, செலவு கம்மி. பெரும்பாலும் சிறுதானியங்கள் அனைத்துமே மானாவாரி பயிர் தான், கேழ்வரகு, கம்பு, சோளம், திணை எல்லாமே. ஸோ அப்படின்னாலே உங்களுக்கு லாபம் தானே. ஏன்னா விவசாயிகள் பாருங்கள், உங்களுக்கு சாகுபடி செலவு தான் அதிகம். அதனால தான் விவசாயிகள் சில பயிர்களுக்கு நோய் கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு, அப்புறம் மண்ணில் வந்து சத்து இருக்காது, உரம் மேலாண்மை, இது எல்லாத்துக்குமே செலவு பண்ணுவாங்க மற்ற பயிர்களுக்கு. ஆனால் பாருங்கள், நீங்கள் சிறுதானியங்கள்னு வரும்போது மானாவாரி பயிர் அதுவாக வளரும். நம்ம அறுவடை பண்ணணும், கொஞ்சம் களை மேலாண்மை மட்டும் பார்த்துக்கணும். மானாவாரின்னு வரும்போது அதுவும் பிரமாதமாக ஒன்றும் வராது. ஸோ அப்படிங்கும்போது செலவு குறைஞ்சாலே உங்களுக்கு தன்னைப்போல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லாபம் கிடைக்குது, உங்களுக்கு நிச்சயமான லாபம் கிடைக்குது. ஸோ அதை வந்து இப்போ எப்படின்னா, இந்த டிமாண்டு, சிறுதானியத்தில் மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கிறோம், அதுக்கு லேபிள் பண்ணுறோம், சில இது பவுச்சில் போட்டு விற்கிறோம், சில இது டப்பா கண்டெய்னரில் போட்டு டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி ஸ்டிக்கரெல்லாம் போட்டு விற்கிறோம். ஸோ அப்போ அது உடனே விற்றுருது. உங்களுக்கு பேக்கரியில் பார்த்தீங்கன்னா திணை குக்கீஸ் இருக்கும், அப்புறம் வரகுல இருக்கும். அதே மாதிரி இப்போ கல்யாண வீடு, செமினார், கான்ஃபரன்ஸ், இந்த விருந்து ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கம்பு தயிர் சாதம் ஒரு கல்யாணத்தில் வச்சுருப்பாங்க, ஒரு கல்யாணத்தில் பாருங்கள் குதிரவாளி தயிர் சாதம். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாம் சாகுபடி பண்ணுறது போதுமான அளவில் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது விவசாயிகள் நிலத்தை வந்து சும்மா போட்டு வைக்காமல் மானாவாரியாக குதிரவாளி, சாமை, வரகு, அப்புறம் கேழ்வரகு இது எல்லாமே போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பும் அதிகரிக்கப்படுகிறது. ஸோ இதை டிமாண்டு எவ்வளோ தூரத்துக்கு தேவை, எவ்வளோ தூரத்துக்கு கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்க, இந்த பொருட்கள் செய்வறதுக்கு கிலோ கணக்கிலையா இல்லை டன் கணக்கில் வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதோட பரப்பளவு கூடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் அரசாங்கமும் நம்மக்கிட்ட இருந்து விவசாயிகள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது, விவசாயிகளுக்கு அறிவுறுத்துவது. ஏன்னா பயிற்சிகள் இது சம்மந்தமாக நடந்துகிட்டே இருக்குது, சிறுதானிய வருடமாகவே கொண்டாடினாங்க. இன்னொன்று விழிப்புணர்வு, தயிர் சாதத்தில் ஆரம்பித்து தென் ஹல்வா. அல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லா இடத்துலையும், அதுவும் சிறுதானியம் கலந்து. அல்வா மட்டும் கிடையாது பாருங்கள், சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் இது நம்ம உடம்புல சேரணும், ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சிகள் கொடுத்துட்டே இருப்போம். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அதுக்குன்னே சென்டர் இருக்கும், தொழில் முனைவோர் பயிற்சி மையம். அந்த நிலையத்தில் எல்லா கருவிகளும் இருக்கும். சிறுதானியங்களுக்கு முதல் பிரச்சனை அறுவடை. ஒரு சில பயிர் உயரமாக இருக்கும், ஒரு சில பயிர் ரொம்ப உயரம் குறைவாக இருக்கும். அப்போது இந்த விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஒன்று வந்து ரொம்ப குனிஞ்சு அதை அறுவடை பண்ணணும், இன்னொன்று கொஞ்சம் ஹைட்டாக.

0: அதிகமாக இருக்கும். இது நாங்கள் கேள்விப்படுற பிரச்சனை ஒன்று. ஸோ அப்போ வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன கருவிகள், அது ஒரு சைடு வேணும் நமக்கு. அடுத்தது அதை பதப்படுத்துறதுக்கு, இந்த சிறுதானியங்கள் அறுவடை பண்ணதும் அதை காய வைக்கிற இடத்துலேருந்து அதில் கல் இருக்கும், அப்போ கல் நீக்கிறது. அடுத்தது அதில் மேலே உள்ள அந்த தோல், அந்த பாலிஷ் போடுறதுக்காக உமி நீக்குதல். இந்த கருவிகள் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கருவிகளால் இந்த சிறுதானியங்கள் விளைவித்ததும் நாம் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், கல் இல்லாமல் ஆக்கிக்கலாம், உமி இல்லாமல் ஆக்கிக்கலாம், அடுத்து அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம், பிஸ்கட் செய்ய பயன்படுத்தலாம்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. ஒரு மன உறுதி கொடுத்துட்டோம்னா அந்த பயிற்சியில் அவங்க மெஷினை வாடகைக்கு எடுக்கவும் செய்வாங்க, மிஷினை வாங்கவும் செய்வாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு நல்லா வரும். ஒரு சைடு விவசாயிகள் பார்த்தாங்கன்னா, சரி ஏன் நம்ம தயங்கணும், நம்ம ஏக்கர் கணக்கில் குதிரைவாளி பண்ணலாமே, அதான் இந்த மெஷினரிஸில் இது சுத்தப்படுத்தலாமே. இது வந்து மதுரை விவசாய கல்லூரி, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேயுமே எல்லா கருவிகளும் இருக்குது விவசாயிகளுக்கு பயன்படுற வகையில். அப்படிங்கும்போது அடுத்து மதிப்பு கூட்டல், அப்போ குக்கீஸ் செய்கிற மிஷின், நூடுல்ஸ் செய்கிற மிஷின், அப்புறம் வந்து ட்ரையர். எதுவுமே ஒரு தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு பண்ணும்போது நாள் கணக்கிலலாம் அந்த காலம் மாதிரி வெயிட் பண்ணி காய வைக்க முடியாது. இதில் வந்து மிஷின் ட்ரையரும் இருக்கும், ஸ்ப்ரே ட்ரையர்னு சொல்லுவாங்க. அடுத்தது சோலார் ட்ரையர். ஸோ அது வழியாக ஈஸியாக காய வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எளிமையான வழி இருக்கும்போது எங்களுக்கு பயிற்சிக்கு வர்ற பெண்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப சந்தோஷமாக பயிற்சி எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்ச நாள்லேயே பிஸ்னஸ் ஆரம்பித்து தனக்குன்னு ஒரு பெயர் ஆன்லைன்லேயும் ட்ரேட் பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயும் பண்ணுவாங்க, நேரடியாக வைப்பாங்க குழுக்கள், அப்புறம் அவங்க ஒரு 10 பேருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி லைவ்லிஹுட், அதாவது பிழைப்புக்காகவும் இந்த தொழில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இது செய்கிறவங்களுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ என்னுடைய அந்த பயிற்சி அனுபவத்தில், வேளாண்மை அறிவியல் நிலையம், வேளாண்மை கல்லூரிகள் இதில் பணியாற்றின அனுபவத்தில், இந்த குக்கீஸ் தயாரிக்கிற அந்த தொழில் முனைவோருக்காக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதில் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், எந்த சிறுதானியமுமே அது ஒரு பொருளாக மாற்றும் போது அதில் ஒரு லேசாக ஒரு கசப்பு தட்டும். நீங்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ராசஸிங் முறை, பதப்படுத்தும் முறை இருக்கும் இல்லையா, அறுவடையிலிருந்து அது பிஸ்கட் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதில் ஒரு ஸ்டெப் வந்து இந்த கசப்பு தன்மையை நீக்கும், கசப்பு தன்மையை கரெக்ட் பண்ணும். எதுக்காக நம்ம கசப்பு தன்மையை நீக்கணும்னு சொன்னால், பெரியவங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, வயசானவங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, ஓகே இது இப்படி தான் இருக்கணும். ஆனால் குழந்தைங்க வந்து கசப்பு இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க, அது உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பாதிக்கும். செயல்முறை விளக்கத்தை ஸ்டெப்பு மாறாமல், ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்குற முறையை வந்து நீங்கள் ஸ்டெப்பு மாறாமல் இதுக்கடுத்து இது இதுக்கடுத்துன்னா அப்படியே ஃபாலோ பண்ணும். இளைஞர்களோ தொழில் முனைவர்கள் பெண்கள் எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்ததில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் மிஸ் பண்ணினாலும், இந்த ஜென்ரல் கம்ப்ளைண்ட், எதை ஒன்று வாயில் போட்டு நம்ம சுவைச்சாலும் சிறுதானியத்தில் செஞ்சது அந்த கசப்புங்கிறது வந்து இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ சிறுதானியம் விழிப்புணர்வு வர வர அதோட டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கும், அப்போ அந்த பிஸ்னஸும் நல்லா வரும்.
1: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
1: கேட்டரிங்கில் என்னென்னவோ புதுசு புதுசாக வருது, எல்லாத்துலேயுமே புதுசு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது எடுபடும், நம்ம ஃபீல்டில் நிற்க முடியும். இப்போ பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அந்த காலத்துலேருந்து விளம்பரம் பார்த்துருக்கோம் நம்ம டிவியில். நியூ நயாங்கிற வார்த்தையோட தான் வரும். மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை அந்த லேபிள் கூட ஒரு அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதை நிரப்பி விற்கிற கண்டெய்னரில் அந்த கண்டெய்னர் கூட அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழி. அதே மாதிரி பவுச், ட்ராவல் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா உங்களுடைய உணவுப் பொருட்கள் அது திறந்து கொட்டிடக்கூடாது, அந்த மாதிரி சீலிங் மெக்கானிசம் நீங்க பண்ணிக்கணும். அப்புறம் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, அதாவது பாதுகாப்பான் பிரிசர்வேட்டிவ் நம்ம சேர்க்க கூடாது. ஆனா அந்த செய்யற மெத்தட்லயே அதுக்கு லைசன்ஸ் பெற்ற பாதுகாப்பான்களை, உரிமம் பெற்ற அந்த பிரிசர்வேட்டிவ்ஸ கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அந்த ஹெல்த்துக்கு கெடுதல் இல்லாத வகையில நம்மளுடைய நோட்ஸ் இருக்கணும், கண்டென்ட் உங்களுடைய லேபல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பீப்புளெலாம் ரொம்ப அவேர் ஆயிட்டாங்க, எந்த பொருளையுமே படிக்காமல் வாங்குறதில்ல. பிஎஸ்சி அக்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸில் நம்ம சில மெட்டீரியல்ஸ் கொடுத்து வேலை செய்ய சொல்லுவோம், லேபல்லாம் நல்லா படிக்கிறாங்க அவங்க கொடுத்த பொருளில். ஸோ எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வும் ரொம்ப வந்துருச்சு. எப்படி அரிசி கோதுமையிலேருந்து சிறுதானியம் சேர்த்தா ஆரோக்கியத்துக்கு நல்லது, சிறுதானியம் விளைவிச்சா வருமானம் கிடைக்கும், அகில உலக அளவுலேயும் சரி இந்திய அளவுலேயும் சரி ஆந்திரா கர்நாடகா வேற வட மாநிலங்கள் எல்லாத்துலேயும் சிறுதானிய வரவேற்பு இருக்குது, அப்ப இதை விளைவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இன்னொன்று, சிறுதானியத்தில் அப்படியே வேக வச்சு தயிர் சாதம் மாதிரி சாப்பிட முடியாது, சில நேரம் வரகு பிரியாணி பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் சொல்லிக் கொடுப்போம். வரகு பிரியாணி, திணை பொங்கல், திணை பாயாசம், கம்பு தயிர் சாதம், குதிரைவாளி தயிர் சாதம், இதெல்லாம் அப்படி ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன். இப்போ நம்ம ஜீரக சம்பா அரிசினா பிரியாணிக்கு நல்லது. அதே இது நீங்கள் கொஞ்சம் சென்னை பக்கம் இருந்து வரவங்கெல்லாம் ஜீரக சம்பா பிரியாணி லைக் பண்ண மாட்டாங்க, அவங்க பாசுமதி தான் வேணும்னுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட், ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் லைக் இருக்குது, அது இந்த சிறுதானியத்துக்கும் பொருந்தும். அதனால தான் திணை பாயாசம் ருசியாக இருக்கிறது, குதிரைவாளி தயிர் சாதம், கம்பு தயிர் சாதம் ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம குழந்தைகளும் இளைஞர்களும் அந்த டெய்லி வாழ்க்கை முறையில் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தோம் பிசினஸுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. டெய்லி வாழ்க்கை முறை அதில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ எடுத்து எடுப்பில் நீங்கள் ஒரு ஏழு நாளும் நான் சிறுதானியம் சாப்பிட்டு ஒரே நாளில் நான் என் ஹெல்த்தை நல்லா வச்சுக்குவேன் அப்படிங்கிறது கூடாது. முதல்ல வாரம் ஒரு நாள், அப்புறம் அடுத்த வாரம் ரெண்டு தடவை சாப்பிடுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி மெல்ல மெல்ல ஆரம்பித்து இந்த சிறுதானியத்துக்குள்ளே வாங்க. குழந்தைகளுக்கு இனிப்பு சேர்த்து, வயதானவர்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு சமையலறையில் சமைச்சு கொடுக்கறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்து வாங்க. அதே மாதிரி இதுக்கும் ஆன்லைன் நாங்கள் அறிவுறுத்துகிறோம். நீங்கள் எப்போவுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இயற்கை அங்காடி, அந்த அளவு விலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? முறையான லைசன்ஸ், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுத்துக்கணும், ஜிஎஸ்டி வச்சுக்கணும், பக்கா பேக்கிங் இருக்கணும், லேபிளிங் இருக்கணும், அப்புறம் நம்ம அக்ரி கார்ட்டில் அதை ஏற்றணும், நம்மளுடைய கம்பெனியை வந்து விளம்பரப்படுத்தணும். ஊடகங்கள் தான் நமக்கு இருக்குதே, இப்போ நிறைய சோஷியல் மீடியா இருக்குது, அப்படிங்கும்போது இது பாப்புலர் ஆகுது, உங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும். இது நான் வந்து வெறுமனே குக் பண்ணாத பொருளுக்கு சொல்கிறேன். குக் பண்ணுற பொருளை தான் நம்ம பாக்ஸில் அடைக்கணும், ஸ்டிக்கர் ஒட்டணும், அது சிந்தக்கூடாது, அது நல்லா இருக்கணும்.

0: கிடையாது. நீங்க வெறும் திணை வரகு விளைவிச்சதை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பக்காவான லேபிள் போட்டிங்கன்னா அதோட விலையே தனி. அது ஆன்லைன்லேயும் போகும், நேரடி விற்பனையும் நடக்கும். ஸோ அதுக்கு ஒரு மார்க்கெட்ல தனி மரியாதை இருக்கு. பீப்புள் வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விழிப்புணர்வு வந்துருச்சு. ஸோ சிறுதானியம் சாகுபடியிலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், சிறுதானியத்தை ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எப்படின்னா பயிற்சி கொடுக்கணும். மறுபடியும் நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை உங்களோட நிப்பாட்டாதீங்க. அது சாகுபடியாக இருக்கட்டும் அல்லது ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், உங்களோட நிப்பாட்டாதீங்க. ஒருத்தர் ஒருத்தருக்காவது சொல்லி கொடுங்க, உங்கள் பக்கத்துலேயோ உங்களோட உறவினர்களுக்கோ இல்லை உங்கள் பக்கத்துலேயோ அந்த மெத்தடை சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பயிற்சிக்கு வந்து வந்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து முடியாது. ஸோ நம்ம ஒருத்தர் தெரிஞ்சதுக்கு ஒருத்தர் சொல்லணும், அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பரப்பிட்டே இருக்கணும். அதையும் அரசாங்கம் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்காகத்தான் அரசாங்கம் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் வழியாகவும் வேளாண்மை கல்லூரிகள் வழியாகவும் வேளாண்மை பல்கலைக்கழகமும் இதற்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. இந்த பயிற்சியானது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இளைஞர்கள் விவசாயிகள் நடத்தலாம் அல்லது தொழில் முனைவோர் எல்லாருமே கலந்தும் பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக கேட்டோம்னா யூத்துக்கும் தனியாக பண்ணி தருவாங்க, இளைஞர்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, அந்த மாதிரி. இப்போ வேளாண்மை அறிவியல் நிலையமானது திருநங்கைகளுக்கும் அவங்களுடைய சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா சமூகத்தினரும் எல்லா தரப்பினரும் வேளாண்மை அறிவியல் நிலையம் மதுரை வழியாகவும் வேளாண்மை கல்லூரிகள் வழியாகவும் முன்னேற வேண்டும் என்பதே அரசு திட்டம். அதனால இந்த சிறுதானியம் என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக ஆய்கொண்டிருக்கிறது. அதனால அந்த காலத்துல இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா மைனர் மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, சிறுதானியங்கள் மைனர் மில்லட்ஸ். ஆனா இப்போ அதோட பெயரை நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா நியூட்ரி சீரியல்ஸ், சத்து மிகுந்த தானியங்கள். அதில் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் அதில் அவ்வளோ சத்து. நீங்கள் திணை பாருங்கள், அவ்வளவு தங்க கலரில் கோல்டன் கலரில் அப்படி மின்னும். அப்படி பார்க்கும்போதே அதில் நமக்கு தெரிஞ்சு போச்சு பீட்டா கராட்டின் இருக்குது அப்படின்னா அது உடம்புக்கு எந்த வகையில் உதவும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த அறிவுறுத்தல் எதுக்காக அப்படின்னு சொன்னால், வேளாண்மை அறிவியல் நிலையத்திலும் வேளாண்மை கல்லூரிகளிலும் பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இல்லை வேறு மாவட்டமானாலும் அந்த பயிற்சியை வந்து விசாரித்து அந்த பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அது மாதிரி எல்லாம் புரிதல் வரும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள். தொடர்ந்து வேளாண் தகவல். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில மிளகு காய்கள் அறுவடைய பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சமவெளி பகுதியில டிசம்பர் ஜனவரி மாசத்துல மிளகு பூ எடுத்திருக்கோம். நேரடியா எந்த அளவு வெயில் விழுதோ அந்த அளவுக்கு காயெல்லாம் காய்க்கும். இந்த ஜூன் ஜூலை மாசத்துல காயெல்லாம் பழுத்து அறுவடைக்கு தயாரா இருக்கும். காய அறுவடை செய்யறதுக்கு சொந்தமா தோட்டத்தை பராமரிக்கிறவங்க அலுமினிய ஏணிய வாங்கிக்கலாம். 35 அடி உயரம் வரைக்கும் இருக்கிற இந்த அலுமினிய ஏணிய வச்சு மிளகு பழத்தை சிரமம் இல்லாம பறிக்கலாம். மஞ்சள் நிறமா பழுத்திருக்க கூடிய மிளகு பழத்தை அறுவடை செய்யணும். ஒரு கொத்துல ஒன்னு பழுத்திருந்தா கூட அந்த கொத்தை அறுவடை பண்ணலாம். ஆட்கள் இருந்தா உடனடியா பறிக்கலாம், இல்லைன்னா ஆட்கள் கிடைக்கிறத பொறுத்து 15 நாள் கழிச்சு பறிச்சா கூட எந்த பாதிப்பும் இல்ல. தாமதமாகறனால மிளகோட தரம் குறையாது. மிளகு பூத்து காய்த்து பழுக்கிறதுக்கு 7 மாசம் வரைக்கும் ஆகும். பழுத்த பழம் செடியிலேயே இருக்கும், அதுக்கப்புறமும் எடையடைய பூ எடுத்து காய்க்கும். அதனால மிளகு பறிக்கும் போது முற்றிய பழத்தை மட்டும்தான் பறிக்கணும். மிளகை தொரட்டி போட்டு பறிக்க கூடாது. தொரட்டி பயன்படுத்தணும்னா தளிரும் சேர்ந்து உதிர்ந்து போகிறனால கொடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அப்படின்னா அடுத்த வருஷத்துல மகசூல் கண்டிப்பா குறையும். மிளகோட ஈரப்பதம் அளவு 10-11% வரைக்கும் இருக்கலாம். இப்படி இருந்தா அதிக நாட்கள் சேமித்து வைக்க முடியும். ஈரப்பதம் அதிகமா இருக்க மிளகு காய வைக்க எடை குறையும். அதனால ஈரப்பதம் அதிகம் இருக்கிற மிளகோட விலையும் குறைவாதான் இருக்கும். மிளகுலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய உமியும் காரத்தன்மையோட தான் இருக்கும். மிளகோட காம்பு 30% வரை காரத்தோட தான் இருக்கும். காம்பு அரைச்சி மிளகு தூளோட கலந்து விற்கிறாங்க. உடஞ்ச மிளகு, முற்றாத மிளகு இதெல்லாம் கூட தூளா அரைச்சி விற்கிறாங்க.

விளக்கு நடவு செஞ்ச மூணாவது வருஷத்திலிருந்து மகசூல் எடுக்கலாம். தொடக்கத்துல ஒரு ஏக்கருக்கு 100 to 150 kilo வரைக்கும் அறுவடை கிடைக்கும். 6 to 7 years வரைக்கும் முதிர்ந்த கொடியில ஏக்கருக்கு 800 to 1000 kilo வரைக்கும் மகசூல் எடுக்கலாம். மூணாவது வருஷம் 1 to 1.5 kilo மிளகு எடுக்கலாம். வருஷந்தோறும் பூக்கள் அதிகமாகும். இப்படியே படிப்படியா அதிகமாகி 5 years வளர்ந்த கொடியிலிருந்து 2 kilo வரைக்கும் மிளகு எடுக்கலாம். 10-15 years வளர்ந்த கொடினா 10 to 12 kilo வரைக்கும் மிளகு அறுவடை பண்ணலாம். மிளகு தொடர்ந்து 40 to 50 years வரைக்கும் விளைச்சல் தரக்கூடியது. தரமான 1 kilo மிளக 1000 rupees வரைக்கும் விற்பனை செய்யலாம். மொத்த விற்பனை செய்யும் போது தரமான மிளக 700 to 800 rupees வரைக்கும் தாராளமா விற்கலாம். சராசரியா ஏக்கருக்கு 500 kilo மிளகு அறுவடை செஞ்சாலும் 500 kilo மிளக 800 rupees நம்ம கணக்கு பண்ணி 4 lakhs வரைக்கும் வருமானம் எடுக்கலாம். வேளாண் தகவல் கேட்டோம். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடி 5 விதைத்த விதை தனம். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன், பச்சை மிளகிலிருந்து எடுக்கப்படும் பச்சை மிளகு சாறு சுவையூட்டியாக பயன்படுகிறது. விடை பெறுமுன் கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள். அமைப்பில் உதவி ஈ வள்ளி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம்.

0: வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: சில நொடிகளில் இடம்பெறுவது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ லட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சினைக்கான வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவியக் கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சி

0: ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவிகா மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். திரைகானம் கேட்போம். முதல் பாடல் பாட்டுவாத்தியார் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கே ஜெயசுதாஸ், ஸ்வர்ணலதா.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: மதியலை 770 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சிகள். அடுத்து ராசையா படப்பாடல். பாடலை பாடியிருப்போர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம், பிரீத்தி.

நேரம் 8:29 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரைதானம் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் பாட்டு பாடவா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியது.

Yeah.

திரைக்கானத்தின் நிறைவாக வேட்டைக்காரன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கிரிஷ் சுசித்ரா.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் இரவு 9:15. நேரம் 8:45.
1: This is Akashvani Chennai. Good evening, listeners. We welcome you to our weekly program in English. Tonight, we bring to you an interview titled The Digital Apothecary. The part 2 of this interview with Dr. S. Satheesh Kumar, Professor and Director, ITS College of Pharmacy, Ghaziabad, will delve deeper into the prospects of research in pharmacology.

0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines, 72nd

நேரம் 9:37. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரைகானம். அடுத்த பாடல் வெள்ளை ரோஜா படத்திற்காக SPI பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: ये थी सितार पर प्रस्तुत राग मिश्र पीलू में धुन। कलाकार थे देवव्रत मिश्र। संगीत के अखिल भारतीय कार्यक्रम में आज आपके साथ तबले पर संगति की प्रशांत मिश्र ने। आकाशवाणी के वाराणसी केंद्र पर रिकॉर्ड इस कार्यक्रम का प्रसारण आकाशवाणी के दिल्ली केंद्र से किया गया।
1: दिस वॉज धुन इन राग मिश्र पीलू प्लेड ऑन सितार बाई देवव्रत मिश्रा इन टुनाइट्स नेशनल प्रोग्राम ऑफ म्यूजिक। अकम्पनींग हिम ऑन तबला वॉज प्रशांत मिश्रा। अर्लियर रिकॉर्डेड एट आकाशवाणी वाराणसी, दिस प्रोग्राम केम टू यू फ्रॉम दिल्ली स्टेशन ऑफ आकाशवाणी।
2: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34°C, குறைந்தளவு வெப்பநிலை 26.4°C, பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.4°C, பதிவான ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 34-35°C-ஐ ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26-27°C-ஐ ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு மங்கள் பாண்டே பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து திரைகாணம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைகாணம். 9:00 இசைப்பெட்டகம். டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள சியாமா சாஸ்திரி கிருத்திகள் இடம்பெறும். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார். டி ருக்மணி ரமணி அவர்கள் வயலின். பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம். கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம் எஸ் அனந்தஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷாராஜ்

கோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமர் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 2:15 திரைகாணம், 2:40 இசைப்பயிற்சி, பரிபாலனை புரி, ஹேமாவதி ராகம், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் பாடல், ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு. 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விண்ணப்பம், 4 மணிக்கு திருவையாறு நாதயோகி நாடகம், எழுதியவர் TSV சர்மா, அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், குழந்தைகள் நல சமூக பணியாளரும் சமூக ஆர்வலருமான ஜி ஸ்மிருதி அவர்களுடன் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றல், டாக்டர் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகாணம், 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை கண்டறிதல், பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ச மாணிக்க வாசகம் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 8:05, 9:15 திரைகாணம், 9:30 இஷ்யூஸ் பிஃபோர் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 10:00 ரவி வாசரியா அகில் பாரதிய சங்கீத் சபா டெல்லி அஞ்சல், வித்தூஷி பாலாமணி ஈஸ்வர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே.

நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களை 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்ட் மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.